0: தமிழ் HD. சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் போது பறிமுதல் செய்யப்படும் போதைப்பொருட்களின் சந்தை மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது என்பது குறித்து இலங்கை ஜனாதிபதி காவல்துறை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மறுசீரமைப்பு குழு இலங்கையின் கிரிக்கெட் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் புதிய வளர்ச்சி திட்டங்களை அறிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 பேருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்திருக்கின்றது. இணையவழி கடவுச்சீட்டு புதுப்பித்தலுக்கான உச்சவரம்பை கனடா நீக்கியிருக்கின்றது. ஜப்பானின் கியூசு தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினை தொடர்ந்து குறித்த பகுதியில் 40,000 மேற்பட்ட வீடுகள் மின்சாரமின்றி தவித்து வருவதாக கியூசு மின்சார நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இலங்கையின் பன்முக போக்குவரத்து மையங்களை நிர்வகிப்பதற்கு துறைசேரிக்கு சொந்தமான புதிய நிறுவனம் ஒன்றை நிறுவுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மண்டதீவு படுகொலையின் வழக்கு உருகாவல்துறை நீதிமன்றத்தில் நீதவான் அனீபா ரஜீவ் முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் எதிர்வரும் செப்டம்பர் 22 வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனது சேவை காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து நாட்டை விட்டு பிரியாவிடை பெற்றுச் செல்லும் இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹாங் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். ஓய்வூதிய வயதை மேலும் 3 அதிகரிப்பதன் மூலம் மக்களின் மன அழுத்தத்தை குறைக்க முடியும் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபொன்சேகா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இத்தாவில் கோவில்காடு பிரதான வீதியின் புனரமைப்பு பணிகள் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழக மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டுவதோடு அனைவரும் இணைந்து வெற்றிகரமாக இதனை நடத்துவோம் என்று இசையமைப்பாளர் இளையராஜா அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையை சீரமைப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமின்மையை இந்தியா விமர்சித்துள்ளது. போருக்கு மத்தியில் யுக்ரைன் துறைமுகத்தில் சிக்கித் தவிக்கும் இந்திய மாலுமிகள் 13 பேரை பாதுகாப்பாக மீட்கக் கோரி மத்திய அரசுக்கு இந்திய மாலுமிகள் மற்றும் கடல்சார் ஊழியர்களின் நலன்களுக்கான அமைப்பான FSUI வலியுறுத்தியிருக்கின்றது. மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் நலன் காக்கப்படும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்திருக்கின்றார். வர்த்தக மோதலில் அமெரிக்காவின் சுங்க வரிகளுக்கு எதிராக அரசு எடுத்திருக்கின்ற முக்கிய பதிலடி நடவடிக்கைகளில் ஒன்றை கைவிடுமாறு எதிர்க்கட்சியான பிரிட்டிஷ் கொலம்பிய கன்சர்வேட்டிவ்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் இதன் மூலம் மாகாணத்தின் நடவடிக்கைகளை அவர்கள் பலவீனப்படுத்துவதாகவும் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண முதல்வர் டேவிட் ஈபி குற்றம் சாட்டியிருக்கின்றார். பல்வேறு வகையான தயாரிப்புகள் மீது அமெரிக்கா 50% இறக்குமதி வரிகளை விதிக்கவுள்ள நிலையில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டவும் கூடுதல் வரிகளை தவிர்க்கவும் தனது மாகாணத்தின் வசம் உள்ள வழிமுறைகளை பயன்படுத்த தயாராக இருப்பதாக நியூ பிரன்ஸ்விக் மாகாண முதல்வர் சூசன் ஹால்ட் தெரிவித்திருக்கின்றார். பிலிபிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கு மத்திய அரசு மறுத்ததைத் தொடர்ந்து அதிவேக ரயில் திட்டத்திற்கான தனது ஆதரவை டக்ஃபோர்ட் அரசாங்கம் தற்பொழுது மறுபரிசீலனை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறையை பிரதித்துவப்படுத்தும் முன்னணி வர்த்தக குழுவான அமெரிக்க பெட்ரோலிய நிறுவனம் உலகின் மிக முக்கியமான எரிசக்தி கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோமூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு போக்குவரத்து கட்டணம் விதிக்கும் முன்மொழிவை எதிர்த்திருக்கின்றது. வெனிசுலாவின் நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக விடுக்கப்பட்ட அவமதிப்பான மற்றும் பொருத்தமற்ற கருத்துக்கள் தொடர்பாக எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக நீண்டகால நட்பு நாடான ஈரானின் தூதரை வெனிசுலா வரவழைத்திருப்பதாக அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. கடந்த 72 மணித்தியாலங்களில் அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் புரட்சிகர காவல்படை நடத்திய 30 மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஜப்பானின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இதுவரை 13 பேர் உயிரிழந்ததாக ஜப்பானின் பிரதமர் சானே தக்கைச்சி உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
0: மனத்தியால செய்தி செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 27 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 9 மணி வரை நீங்கள் கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-664-6242.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆரின் கவிதை கதமம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை, படித்ததில் பிடித்த கவிதை, வாழ்க்கை என்ற புத்தகம் என்ற தலைப்பின் கீழ் கவிதை. வாழ்க்கை என்பது ஒரு புத்தகத்தை போன்றது. வாழ்க்கை என்பது ஒரு புத்தகத்தை போன்றது. சில பக்கங்கள் மகிழ்ச்சியை சொல்லும், சில பக்கங்கள் மகிழ்ச்சியை சொல்லும், சில பக்கங்கள் வழிகளை சொல்லும், சில பக்கங்கள் வழிகளை சொல்லும், சில பக்கங்கள் மறக்க முடியாத நினைவுகளை சுமக்கும், சில பக்கங்கள் மறக்க முடியாத நினைவுகளை சுமக்கும். ஆனால் ஒரு பக்கம் பிடிக்கவில்லை என்பதற்காக புத்தகத்தை மூடி வைப்பதில்லை. ஆனால் ஒரு பக்கம் பிடிக்கவில்லை என்பதற்காக புத்தகத்தை மூடி வைப்பதில்லை. அதுபோலத்தான் வாழ்க்கையும். சில அத்தியாயங்கள் கடினமாக இருந்தாலும் பயணம் தொடர வேண்டும். சில அத்தியாயங்கள் கடினமாக இருந்தாலும் பயணம் தொடர வேண்டும். ஏனெனில் அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கின்றது என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். ஏனெனில் அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கின்றது என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் குரலில்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுகாஸ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
3: இட்டோபிகோ
2: 416-746-27

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 6476244165.
5: சீமா தமிழ்ச்சியின் கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர், வணக்கம்.
6: இனிய இரவு வணக்கம். நான் புருஷோத்தமன் கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
5: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல மகிழ்ச்சியாக, நன்றி.
5: மகிழ்ச்சியுடன் உங்களுடைய கவிதையை சொல்லுங்க, நாங்க கேட்போம்.
6: இது ராமன் சீதை என்ற கவிதான் சொல்றேன்,
5: சொல்லுங்க.
6: ஸ்ரீமன் நாராயணன் கம்பீர திருவுருவில் ராமனாய் வந்தான். கருணையும் மரமும் அவன் விழிகளில் மலர்ந்தது. உலகம் போற்றும் தெய்வீக ஒளியாய் பிரகாசித்தான். மங்களங்கள் பொங்கும் மகாலட்சுமியே பூவின் மென்மையாய் ஜானகியாய் வந்தாள். அன்பு மரலும் அவள் உள்ளத்தில் நிறைந்தது. அகிலம் போற்றும் நித்திய ஒளியாய் திகழ்ந்தாள். மிதிலை நன் மண்ணில் மலர்ந்த அந்நன்னால் மனிதகுல வாழ்வின் பொன்னால் ஆனது. இராமன் நிதியத்தில் சீதை சுவாசித்தால் சீதையின் நிதியத்தில் ராமன் அன்பின் தூய பேரானந்த வடிவமாய் திகழ்ந்தாள். அரசும் செல்வமும் புகழும் இருந்தும் அன்பே வாழ்வின் உயர்ந்த செல்வமன்றான். துயரங்கள் சூழ்ந்து காடு திருவரல் பெற்றது. துயரங்கள் சூழ்ந்த காடும் திருவரல் பெற்றது. கைகோத்து நடந்தால் காவியமானது. சோதனை வந்த போதும் தளராத காதல், சோதனை வந்த போதும் தளராத காதல் தூய நம்பிக்கையால் உயர்ந்து நின்றது. ஒருவர் சுவாசத்தில் மற்றொருவர் வாழ்ந்த தெய்வீக அன்பின் பேரொருளாய் மலர்ந்தது. காலங்கள் மாறினாலும் கரையாத காதல் கம்பன் கவிதையில் என்றும் மனம் வீசுகிறது. ராமன் சீதை வாழ்ந்த அந்த அன்பின் வழியே இல்லறத்தின் இலக்கணம் உலகம் கற்கிறது. அன்பு மரத்தோடும் கைகோக்கும் போது வாழ்க்கை ஒரு பேரிலக்கியமாகிறது. அதுவே என்று மலியாத நித்தியமாய் ராமன் சீதையின் காவிய காதலாய் ஒளிர்கிறது.
5: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
6: நன்றி,
5: வாழ்த்துக்கள். சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரிவு?
6: உங்களோட அன்பான வார்த்தைக்கும் ஊக்கம் வார்த்தைக்கு நன்றி. அதற்கும் நிச்சயமா கொஞ்சம் தலைவணங்கி நன்றி சொல்லணும். நன்றி. மற்றது நான்
5: சொல்லுங்க.
6: இல்ல இல்ல இல்ல, நான் எப்பவும் வந்து எல்லா ஒரு சின்ன இருந்தாலும் நான் மதிக்கிறதா கூட சின்ன இது என்றாலும் அது நான் இறைவன் தான் வந்து சொல்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்ப அந்த மரியாதைக்குரிய கமலன் ஆண்டுரால் வந்து சொன்ன கூட அது நைனாதிபம்மான் அந்த கொடியேற்றத்தன்று வந்து ரெண்டோ மூணு சொல்லியே நான் அந்த அம்மனே வந்து எனக்கு ஆசி வழங்கின மாதிரி தான் நான் மனதுக்கு நினைக்கிறேன். அந்த அவரமாகவும் வந்து சொன்னதற்கு மற்றது நான் கேட்க போற பாடல் வந்து ஆணை திரைப்படத்திலிருந்து அழகிய தரிசனம்.
5: அழகிய தரிசனம், ஆமா, நல்ல பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
6: நன்றி,
5: நன்றி. இந்த பாடல் மது பாலகிருஷ்ணன் மற்றும் பின்னியின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 8:23.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: அந்தி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜேஷ், நல்லா இருக்கிறீங்களா?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கின்றோம்.
4: சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்கலாம், சொல்லுங்க.
5: ஆமாம், பார்வைகளால் எப்போதும் பெறுகிறாள் பரவசம், பார்வைகளால் எப்போதும் பெறுகிறாள் பரவசம், பார்வை கவர்ந்த உள்ளம் இல்லை என் வசம், பாவை கவர்ந்த உள்ளம் இல்லை என் வசம், பார்வைகளின் வழியே பாய்ச்சுகிறாள் மின்சாரம், பார்வைகளின் வழியே பாய்ச்சுகிறாள் மின்சாரம், புத்துணர்வு பெறுகின்றது எந்த எண்ணம், புத்துணர்வு பெறுகின்றது எந்த எண்ணம், அசந்தா ஓவியம் உயிர் பெற்று விட்டதோ, அசந்தா ஓவியம் உயிர் பெற்று விட்டதோ, அனார்கலியை பார்த்தவள் பாருங்கள் இவளா என்று, அனார்கலியை பார்க்காதவர் பாருங்கள் இவளா என்று, விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த தேவதை, விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த தேவதை, வஞ்சியின் ஒளிகள் செய்கிறாள் எண்ணம் வதை, விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த தேவதை, வஞ்சி ஒளிகளில் செய்கிறாள் எண்ணெய் வதை, அல்ல அல்ல அன்னம் வரும் அட்சய பாத்திரம், அல்ல அல்ல அன்னம் வரும் அட்சய பாத்திரம், அழகி இவளை பார்க்க பார்க்க வரும் பரவசம், அல்ல அல்ல அன்னம் வரும் அட்சய பாத்திரம், அழகி இவளை பார்க்க பார்க்க வரும் பரவசம், நடந்து வரும் நந்தவனன் நங்கை இவள் நடமாடும் நயாகரா நீர்வீழ்ச்சியா இவள், நடந்து வரும் நந்தவனன் நங்கை இவள் நடமாடும் நயாகரா நீர்வீழ்ச்சியா இவள், இரும்பை உடன் இழுத்திடும் காந்தம், இரும்பை உடன் இழுத்திடும் காந்தம், என்னை இழுக்கிறாள் காந்த கண்ணழகி, என்னை இழுக்கிறாள் காந்த கண்ணழகி. நன்றி, வணக்கம்.
4: ஆஹா, அடடா, என்னை இழுக்கிறாள் காந்த கண்ணழகி,
5: கண்ணழகி. அதுல எங்கட நாட்டு நாயகரா உன்னீர்வீழ்ச்சி, உடன் நடந்து வரும் நந்தவனன் நங்கை வழா, நடமாடும் நாயகரா நீர்வீழ்ச்சியா இவள். இந்த கனடால கண்டதை நான் அப்படியே சொல்லுவோம்.
4: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
5: நன்றி, நன்றி.
4: அழகான வரிகள், நன்றாக இருந்தது, வாழ்த்துக்கள். என்ன பாடல் தெரியும்
5: எனக்கு? இன்றைக்கு இது இல்ல, என்ன படம், சீரி வரும் காலை பாட்டிலேயே ஒரு அறிவு இருக்குது.
4: ஆமா,
5: அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் உண்டு,
4: என்
5: மனசுல உன்ன நினைச்சு நான் தான், அந்த பாட்டு.
4: நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி,
5: நன்றி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி,
4: நன்றி. இந்த பாடல் வந்து மனோவும் சுஜாதாவும் இணைந்து பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 8:33.

0: ഇത് വസന്തകാലം മൈ മെക്കാനിക് ഓട്ടോ ആൻഡ് ടയർ ഓൾ ചേഞ്ച് ബ്രേക്സ് സസ്പെൻഷൻ മുതൽ ഫുൾ വെഹിക്കിൾ സേഫ്റ്റി ഇൻസ്പെക്ഷൻ വരെ ഓതറൈസ്ഡ് മിച്ചലിൻ ടയർ ഡീലർ ടോപ് ബ്രാൻഡ്സുക്ക് ബെസ്റ്റ് പ്രൈസ് മേലും കുറിപ്പിട്ട കാലത്തേക്ക് $200 വരെ ടയർ റീബേറ്റ് ഉങ്കൾ ഇൻഷുറൻസ് ഉടൻ നേരടിയാക പേസി ബോഡി ആൻഡ് കൊളിഷൻ റിപ്പയർസ് മാർക്കം മിഡ്ലൻഡ് ആൻഡ് സ്റ്റീൽസ് 905-946-1000 സ്കാബ്രൂ മിഡ്ലൻഡ് ആൻഡ് എൽസ്മിയർ 416-757-1000 മൈ മെക്കാനിക് ഓട്ടോ.ca
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும்

0: பெரும் அவள் என் முகத்தை பார்த்தா அவன் முகத்தை பார்த்தால் கண்களில் நீர் துளிகள் அமுது கோலம் போட மாகின்றி மனதுக்குள் கோலம் போடும் போதை அவள் பூக்கொத்து போல் நினைவுகள் பூத்து குலுங்க அவள் பிரித்து குலுங்கி நிற்பது என்ன அழகு அவ்வளவுதான்.
1: என்ன அழகு, எத்தனை அழகு, அப்படியா?
0: ஆமாமா, எத்தனை அழகு.
1: ஆமா, வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. என்ன பாடல் தெரியுது?
0: அந்த ஜிம்பாவா அந்த பாடகு?
1: ஆமாம், கண்டிப்பாக கேட்டு மகளுங்கள். நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி. இந்த பாடல் வந்து ஆளுடன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் கல்பனனுடைய குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 8:41.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 416-700-2222 J.CA

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

இந்த பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழேஸ்வரியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
1: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிளிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

Jera, vidi mora, sad i gora, kad i mora.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 Info @CanadianTamilCongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 30, வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: தீங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 30 வாய்மை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
0: 416-700-2222-416-700-2222-j.ca. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
4: ஆரூரன்.
3: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

44 44 44 44

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்.
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9 0 0 9 0 7 6 7 2 0 0 புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 4161-0462
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit உடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சர்வே KMBusiness.ca 647-522-1775 5221775
2: காசு வேணும் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லி கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்ட, அவவும் இல்லி கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகை அடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 AM to 9:30 PM வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 31 வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

0: பாட போறேன் டூயட் பாட்டு, ஆட போறேன் நீ அதை கேட்டு
1: ராகங்களை கத்துக்கலாம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட்
2: OCRA overdue tax உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

மங்களானாம் நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். சர்வாவயவ சௌந்தர்ய சம்பதா சர்வசேதசாம் சதா சம்மோகனாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம். நித்யாய நிரவத்யாய சத்யானந்த சிதாத்மனே சர்வாந்தராத்மனே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம். ஸ்வத சர்வ விதே

0: உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
6: Franklin Law Firm ரவி நடராஜா.
7: Working for you.
5: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்ட தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம், 9056677200, 9056677202.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரோ நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கொஞ்சம் வாங்க வாங்க, ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க.
1: என்னம்மா?
0: அண்ணே அண்ணே கொஞ்சம் வாங்க வாங்க, ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க.
1: சொல்லம்மா.
0: நாள் முழுக்கத்தான் பசி ஏதும் இல்லையே, ராத்திரியிலே எனக்கு தூக்கம் இல்லையே. என்ன வியாதி எனக்கு?

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
4: Chillam illa da, Selvam.
5: Chari, chari.
7: Tamila nindru sollada, thalidi mirundu nillada, dharaniyai nivellada.
0: Thirukkural, eeradiyal, ulagilandha, deiva pulavanin kural ketpom.
8: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
10: ஆரூரன்.
8: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
11: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD
2: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
2: இட்டோபிகோ
3: 416-746-2742
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 31 வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. GTA கிரெடிட். கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: காலை நேர வணக்கத்துடன் சிஎம்மா தமிழேஸ்ரீயின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD.
0: இன்று ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை நேரம் காலை 9:01.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: மனத்தியாள செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: நிதித்துறை தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 29ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான எசில பெருகிராவின் இறுதி ஊர்வலத்தில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவும் இணைந்து கொண்டார். நாட்டின் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை பலப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக புத்தளத்தில் அமைந்துள்ள டொப்ளர் வானிலை ரேடர் இணையத்திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த நேரில் சென்று ஆய்வு செய்து கொண்டார். இந்திய மானிய உதவியுடன் கட்டப்பட்ட கேகல்லையில் உள்ள நந்தகாமா மற்றும் களுத்துறையில் உள்ள ஜனகர்ணகாமா ஆகிய 2 புதிய மாதிரி கிராமங்கள் புதன்கிழமையன்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. பெந்தோட்டை கடற்பரப்பில் பராசோயில் சவாரியின் போது ஏற்பட்ட விபத்தில் 31 வயதுடைய பலஸ்தீன பெண் சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். கல்வித்துறையால் நிறைவேற்ற முடியும் அளவில் உள்ள ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பட்டியலிட்டு அவற்றின் மீது உடன் நடவடிக்கை எடுக்க முதல்வர் விஜய் அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நடந்தது போன்று தாமதிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் மற்றும் பிற முக்கிய கணக்குகளின் பதிவுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவரித்து மத்திய அரசுக்கு மெட்டா நிறுவனம் கடிதம் எழுதியுள்ளது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களின் எஞ்சின் சேதம் ஏற்படுவது அல்லது மைலேஜ் குறையும் என்ற எந்தவொரு அறிவியல் ஆய்வாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சட்ட அமலாக்கத்துறைக்காக குண்டு துளைக்காத வாகனங்களை உருவாக்கும் ஒரு பாதுகாப்பு நிறுவனம் இந்த வாரம் அதிகாலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி அதன் தலைமையகம் சேதமடைந்ததை தொடர்ந்து டொரண்டோ காவல்துறை தனது விசாரணையை தொடர்கின்றது. பெரும்பான்மை பெற்றுள்ள லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வாக்களித்தால் கோடிகாவ் சர்வதேச பாலம் தொடர்பாக அமெரிக்காவுடன் மத்திய அரசு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ஆய்வு செய்வதற்கான தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் பொதுச்சபையின் அரசாங்க செயல்பாட்டுக் குழு ஒத்திவைக்கப்பட்டது. அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் அதிக எண்ணிக்கையிலான கனடியர்கள் இறைச்சி உண்பதை குறைத்துக் கொள்வதுடன் உணவையும் தவித்து வருகின்றனர் என வேளாண்மை துறையின் உள்ளக அறிக்கை தெரிவிக்கின்றது. ஈரானிய அரச ஒளிபரப்பு நிறுவனமான IRIB புஷோர் ஜாம் மற்றும் கோச்மோச் நகரங்களுக்கு அருகிலுள்ள பகுதிகளை தாக்கி புஷோர் மாகாணத்தில் இரவு முழுவதும் அமெரிக்க வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் உக்ரைனில் நடக்கும் போர்கள் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு மீதான அதிகரித்து வரும் அழுத்தங்களை வெளிக்காட்டும் நிலையில் அமெரிக்கா பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஏவுகணை கொள்முதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. ஈரானை சரணடைய செய்வதற்காக தாக்குதல்களை நடத்த அமெரிக்க மத்திய தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் முன்மொழிந்துள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது.
4: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 20 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 21 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 10 °C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 18 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 27 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 °C காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
1: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியமா தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் 10 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30 இடம்பெறும். தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. அந்த தலைப்பு பற்றியும் நீங்கள் பேசலாம். அதாவது எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய விதமான நாங்கள் உறவு முறைகள் பார்த்துருக்கிறோம். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான உறவு முறை, தந்தைக்கும் மகனுக்குமான உறவு முறை, தாய் மாமா உறவு முறை என்று பலவிதமான உறவு முறைகள் பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான உறவு முறை தான். அதாவது ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்குமான உறவு முறை, அல்லது அக்காக்கும் தம்பிக்குமான உறவு முறை. இந்த உறவு முறைக்குள் இருக்கும், அதாவது என்ன சொல்ல வேண்டும் என்றால், அதில் இருக்கும் மிகவும் சுவாரஸ்யமான விடயங்கள், இந்த உறவு முறை காலத்துக்கு ஒவ்வொருவர் காலகட்டத்திற்கு மாறுபட்டிருக்கின்றதா, அல்லது இதனுடைய உறவு முறை எப்படி இருக்கின்றது, அது மட்டுமின்றி இந்த உறவு முறைக்குள் இருக்கும் என்னென்ன விதமான சண்டைகள் எல்லாம் வந்திருக்கிறது, அந்த சண்டைகள் எப்படி எல்லாம் தீர்வாகி இருக்கிறது, இது பற்றி நாங்கள் இன்று அலசலாம் பாருங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 6642 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் HD-இன் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இந்தியன் நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: இருக்கணும். நல்ல தலைப்பு கொண்டு வந்திருக்கீங்களே, எனக்கு அக்கா இல்ல, இன்னைக்கு பேச்சலே சொல்றத கேட்டு பாப்போம். எனக்கு ரெண்டு தங்கச்சி தான் இருக்குது, அக்கா இல்ல. எனக்கு
1: அக்கா இல்லாட்டியும் தங்கச்சி இருந்தா தங்கச்சி பத்தி பேசலாம். அண்ணன் தங்கை உறவு முறை இருக்கிறது, அதே போல அக்கா தம்பி உறவு முறையும் இருக்கிறது.
2: இல்ல பட்டவ சொல்றது அக்கா இருந்தா தான் தெரியும் அவை என்ன சொல்லி இருக்கிறதுனால பாப்போம். நான் இன்னைக்கு வந்து
1: என்ன
2: பூபையிலே முக்குத்தி பூபையிலே காத்து உட்கார்ந்து பேசுறமா மௌனகிதங்கள் படத்துல இருந்து கேட்கலாமா?
1: கண்டிப்பாக கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து SPB பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 9:11.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 16
2: மழகா போய் கிடக்கிறது, நல்ல சில்லண்டு காற்று மடித்து வந்துட்டு மரங்கள்லாம் சேர்ந்து ஆடிக்கிட்டு, அப்ப செங்கல் காட்டி வருவாயோ வருவாயோ வருவா அந்த பாண்டிக்கம்
1: வாராயோ வாராயோ ஆதவன் திரைப்படத்துல இருந்து. கண்டிப்பாக கேட்டு மகளிங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில், கபிலனுடைய வரிகளில், உன்னிகிருஷ்ணன் சின்மயி மேகாவின் குரலில்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் காலை வணக்கம்.
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, நான் வழியில நிக்கிறேன்.
2: நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். இந்த நேரம் 9:22.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் சுதன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க சுதன்?
2: நலமாக இருக்கிறேன். இந்த நேரம் வணக்கத்துக்கு மாறானது கொஞ்சம் இன்றைக்கு என்ன வேல நேரம் மாறினபடியா இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியதா இருக்குது.
1: நல்லது, தொடர்ந்து வாருங்க. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இளஞ்சோலை பூத்ததோ உனக்காக வாழ்கிறேன் என்ற
1: திரைப்படம்.
2: இளஞ்சோலை பூத்ததோ என்ற பாடல். இதுக்கு முதல் இதே எனக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். எனக்கு நான் வாழ்க்கையில நான் பிறந்து வளர்ந்து முதல் முதல் கேட்ட பாட்டு மூக்குத்திப்பு மேலே இயேசுவாசின்ற அந்த சந்தோஷமான பாடல். இன்றைக்கு அவர் அதன் அந்த சோக இதான் அது கேட்டது இல்லை, எனக்கு அது தெரியாதது. அப்படி ஒரு சோக பாட்டு இருக்குண்டு என்ன இது எஸ்பிவி இந்தியன்னு நீங்க சொல்றீங்களோட பிடியா சொல்றீங்களோண்டுதான் நான் முதல் நினைச்சேன். பிரதம் தெரிஞ்சது அது சுவ பாடல். அப்ப யேசுவாசின் சந்தோஷ பாடல் தான் நான் வாழ்க்கையில முதன் முதன் கண்ட பாட்டு. நன்றி, பாடலை கேட்போம்.
1: நல்லது, நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி,
1: நன்றி. எஸ்பிபியின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 9:28.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: இன்னைக்கு காலை வணக்கம் டாக்டர். இப்போதா சேர்க்கிறேன், நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா, மகிழ்ச்சியாசமா நடப்பயிற்சியில இருக்கிறோம்.
2: நல்ல காலநிலையாம இருக்கிறது.
3: ஆமா, அதான் வெளியா வந்துட்டா கரெக்டு.
2: நல்லது. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
3: எனக்கு அன்பே சங்கீதா படத்துல சின்ன புறா ஒன்று என்ன கனாவினில் வண்ணம் கடாமல் வாழ்கின்றது. இந்த பாட்டு முடியும் மட்டும் தயவு செய்து போனி பாடல்.
2: கண்டிப்பாக. எஸ்பிபி மற்றும் எஸ்பி சைலஜ் அணிந்து பாடிய பாடல் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: உழைக்கும் இந்த நேரம் 9:34.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் கமல் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்ல சுகமா இருக்கிறோம். எப்படி போகுது இன்னைக்கு கூட காலை பொழுது?
2: காலை பொழுது நன்றாக போகிறது இதுவரைக்கும்.
3: ஒரு மணி வரைக்கும் அப்படியே போய்கொண்டே இருக்கின்ற.
2: நன்றி.
3: நல்ல நல்ல பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கார்கள் ரசிகர்கள் எல்லாரும்.
2: எல்லாருக்கும்
3: சிவா, வாசன், கரு சேர்ந்து கேட்கிறோம். அவருக்கும் சேர்ந்து கேட்போம்.
2: நல்லது கேட்டு வாக்கிலுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் ராஜேந்திரனுடைய இசையமைப்பில் ஜேசுதாசின் குரலில் ஒலிக்கும். 9:40 நிமிடம்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, காந்தி எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல் தெரிவு?
2: பாசப்பறவை படத்திலிருந்து தென்பாண்டி தமிழே.
1: இன்னைக்கு நாங்கள் ஒரு தலைப்பு கொண்டு வந்தோம், அதை கேட்ட மாதிரி பாடலாம். நல்லது, கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் கே ஜே ஜேசுதாசின் குரலில். வழக்கம் இந்த நேரம் 9:47.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
4: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: என்ன
4: பாடல் தெரிவு
5: இன்னைக்கு?
4: ஒரு உற்சாகமான பாடல். அப்படியா?
5: நல்ல பாட்டு.
4: நல்லது, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
5: நன்றி
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: ஹலோ.
4: வணக்கம்.
6: ஹலோ.
4: ஹலோ, வணக்கம்.
6: காலை வணக்கம். ரஞ்சி, சுகமா இருக்கீங்களா?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: சுகமா இருக்கு ரஞ்சி.
4: எங்க வேலையில நிக்கிறீங்களா?
6: வேலைக்கு போக ரெடியாக கொண்டிருக்கேன்.
4: நல்லது, சொல்லுங்க. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
6: இன்றைக்கு வந்து காலையிலிருந்து அழுந்திருந்து கண்ணீரும் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் சுக பாடல்கள் போய்கிட்டு இருக்கு. அதனால நம்ம கலைஞர்களுக்கு உற்சாகப்படுத்த ஒரு உற்சாக பாடல் கேட்போமே.
4: கண்டிப்பா.
6: டக்கர் படத்துல இருந்து நீலா நீலா என்ற ஒரு பாடல்.
4: ஆமா, உங்களுடைய பாடலும் பெறும். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
6: நன்றி. வணக்கம்.
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம்
4: குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லமா மாசியா உள்ளோம். நீங்க?
4: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. என்ன பாடல் தெரிவு?
7: சிம்மராசி படத்துல வானத்தில் வாசலில் வைக்கட்டுமா?
4: நல்ல ஒரு பாடல். உங்களுடைய பாடலும் பெற நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
7: சந்திப்போம். நன்றி
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம். நான் கழிவுவரதங்க தங்கஜி.
4: எப்படி இருக்கிறீங்க?
8: நான் நல்ல சுகமா, வேலை முடிஞ்சு வீட்டு போய் கொண்டிருக்கிறேன். நான் கேட்கும் பாடல், படம் ரோஜாவின் ராஜா. பாட்டு அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன்.
4: ஆமா, உங்களுடைய பாடலும் பெறும். தொடர்ந்து சந்திப்போம்.
8: வாய்ப்புக்கு நன்றி தங்கஜி.
4: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
9: நான்

0: கஷ்டம் நினைச்சிய நேசிக்கிறதான் ஆய நேசிக்கிற குழந்தை எனக்கு காரணம் யாருக்கு அனுப்பிச்சு
1: குழந்தை பாடல்
0: அவ தாய நேசிக்கிற அவங்க சொன்னது இந்த பிள்ளைகள் எல்லாரும் தாய நேசிக்கிறதான் இந்த விவசாயத்துல அம்மை அப்பன் தான் வந்து வந்தான்
1: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்க கேட்ட பாடல் வந்து கடவுள் மனிதனாக கண்ட பாடல் டிஎம்எஸ் பாடிய பாடல் நல்லது நன்றி தொடர்ந்து சந்திப்போம்
0: நன்றி
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
2: காலை வணக்கம்
1: வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கின்றேன் என்ன பாடல்
2: எனக்கு ஆளுமா டோலுமா அந்த பாட்டு போடுங்க
1: ஆளுமா டோலுமா
2: அப்படி இல்ல உற்சாக பாட்டு
1: உற்சாகமா நாங்க ஒரு பாடல் கேட்போம் நல்லது தொடர்ந்து சந்திப்போம் நன்றி
2: நன்றி
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்
3: வணக்கம் ரஞ்சி நான் மீரா பேசுறேன்
1: வணக்கம் மீரா எப்படி இருக்கீங்க
3: நான் நலமாக இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
1: நல்ல சுகமாக இருக்கிறோம் மீராவை கண்டு கணனா
3: ரேடியோல பார்க்க முடியாது
1: சொல்லுங்க இன்னைக்கு என்ன பாடு
3: எனக்கு நேருக்கு நேர் படத்துல இருந்து மனம் விரும்புதே உன்னை
1: உண்மையாவா
3: ஆமா அதான் ஓடோடி
1: வந்துட்டேன் உங்களுடைய பாடலும் பெறும் தொடர்ந்து சந்திப்போம்
4: நன்றி வணக்கம் நன்றி
1: என்ன பாடல் தெரியுது
4: நான் பாடல் பழைய பாட்டு தான் திரும்பவும் சகோதரங்கள் பாசங்களை பத்தி கலைக்க விரும்புகிறீர்கள் அதை பத்தி ஒரு பாட்டு உண்டு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில்
1: அண்ணன் என்னடா தம்பி என்னடா ஆமா
4: சௌந்தராயன் பாடுனது
1: உங்களுடைய பாடலும் பெறும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி
4: ஓகே தேங்க்ஸ்
1: நன்றி ஆமாம் தமிழா தமிழர் நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி ஒலிக்கே இருக்கும் பாடல் நேயர் செல்வகுமார் விரும்பி கேட்ட சகலகலா வல்லவனில் இருந்து மலேசிய வாசுதேவன் ஜானகியின் குரலில்

Tea.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: CMRின் மனத்தியால செய்திகள்.
3: மனத்தியால செய்திகள்
4: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
5: நிதித்துறை தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் October 29 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் 2026 ஆண்டுக்கான எசல பெருகிராவின் இறுதி ஊர்வலத்தில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவும் இணைந்து கொண்டார். நாட்டின் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை பலப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக புத்தளத்தில் அமைந்துள்ள டொப்ளர் வானிலை ரேடர் இணையத்திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த நேரில் சென்று ஆய்வு செய்து கொண்டார். இந்திய மானிய உதவியுடன் கட்டப்பட்ட கேகல்லையில் உள்ள நந்தகாமா மற்றும் களுத்துறையில் உள்ள ஜனகர்ணகாமா ஆகிய இரண்டு புதிய மாதிரி கிராமங்கள் புதன்கிழமையன்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. பெந்தோட்டை கடற்பரப்பில் பராசோயில் சவாரியின் போது ஏற்பட்ட விபத்தில் 31 பலஸ்தீன பெண் சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். கல்வித்துறையால் நிறைவேற்ற முடியும் அளவில் உள்ள ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பட்டியலிட்டு அவற்றின் மீது உடன் நடவடிக்கை எடுக்க முதல்வர் விஜய் அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நடந்தது போன்று தாமதிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் மற்றும் பிற முக்கிய கணக்குகளின் பதிவுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவரித்து மத்திய அரசுக்கு மெட்டா நிறுவனம் கடிதம் எழுதியுள்ளது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களின் எஞ்சின் சேதம் ஏற்படுவது அல்லது மைலேஜ் குறையும் என்ற எந்தவொரு அறிவியல் ஆய்வாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7,000 மேற்பட்ட இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சட்ட அமலாக்கத்துறைக்காக குண்டு துளைக்காத வாகனங்களை உருவாக்கும் ஒரு பாதுகாப்பு நிறுவனம் இந்த வாரம் அதிகாலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி அதன் தலைமையகம் சேதமடைந்ததை தொடர்ந்து டொரண்டோ காவல்துறை தனது விசாரணையை தொடர்கின்றது. பெரும்பான்மை பெற்றுள்ள லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வாக்களித்தால் கோடிகாவ் சர்வதேச பாலம் தொடர்பாக அமெரிக்காவுடன் மத்திய அரசு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ஆய்வு செய்வதற்கான தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் பொதுச்சபையின் அரசாங்க செயல்பாட்டுக் குழு ஒத்திவைக்கப்பட்டது. அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் அதிக எண்ணிக்கையிலான கனடியர்கள் இறைச்சி உண்பதை குறைத்துக் கொள்வதுடன் உணவையும் தவித்து வருகின்றனர் வேளாண்மைத்துறையின் உள்ள அறிக்கை தெரிவிக்கின்றது. ஈரானிய அரச ஒளிபரப்பு நிறுவனமான IRIB புஷோர் ஜாம் மற்றும் கோச்மோச் நகரங்களுக்கு அருகிலுள்ள பகுதிகளை தாக்கி புஷோர் மாகாணத்தில் இரவு முழுவதும் அமெரிக்க வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் உக்ரைனில் நடக்கும் போர்கள் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு மீதான அதிகரித்து வரும் அழுத்தங்களை வெளிக்காட்டும் நிலையில் அமெரிக்கா பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஏவுகணை கொள்முதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. ஈரானை சரணடைய செய்வதற்காக தாக்குதல்களை நடத்த அமெரிக்க மத்திய தளபதி அட்மிரல் பிராட் ஸ்கூப்பர் முன்மொழிந்துள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது.
3: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 °C இல் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 24 °C இலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 16 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 18 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 27 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகையில் காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாக காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சினிமா தமிழ் HD-யின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு அந்த 5 திரைப்படங்களும் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் டொல்மிஸ்ரீ அவர்கள் விரும்பி கேட்ட தக்கா திரைப்படத்திலிருந்து. ஒழிக்கும் இந்த நேரம் 10:10.

0: not her face. It's beyond that.
1: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
2: சிஎம் தமிழ்ச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள். முதலாவது நம்ம வீட்டு பிள்ளை, இரண்டாவது தெறி, மூன்றாவது தெரியாமல் உன்னை காதலிச்சிட்டேன், நான்காவது சிட்டுக்குருவி, மற்றும் ஐந்தாவது அள்ளி தந்த வானம். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் இரண்டு திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-4642-22. ஐந்து திரைப்படங்களையும் மறுபடியும் சொல்கின்றேன். முதலாவது நம்ம வீட்டு பிள்ளை, இரண்டாவது தெறி, மூன்றாவது தெரியாமல் உன்னை காதலிச்சிட்டேன், நான்காவது சிட்டுக்குருவி, மற்றும் ஐந்தாவது அள்ளி தந்த வானம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-4642-22.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: நன்றி வணக்கம்.
5: நீர் சொன்ன மாதிரி நல்ல நல்ல பாடல்கள் படங்கள் எடுத்துருக்கீங்க. எனக்கு வந்து 1-4-5.
2: 1-4-5?
5: ஆமாம்.
2: நல்லது. நன்றி
5: நன்றி நன்றி நன்றி
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: கலை வணக்கம் ரமேஷ்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ரமேஷ்?
6: நல்லா இருக்கேன், நீங்க?
2: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
6: அள்ளி தந்த வானம் 5 தானே அது?
2: ஆமா.
6: பொதுவாகவே சொல்ல
2: வணக்கம். நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
2: சொல்லுங்கள், என்ன உங்களுடைய தெரிவு?
7: என்ன தெரிவு? தெரி
2: தெரி
7: நம்ம வீட்டு பிள்ளை.
2: ஆஹா,
7: சிட்டுக்குருவி.
2: சிட்டுக்குருவி 4வது. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம்,
2: சொல்லுங்க. நல்ல காலநிலை வென்குவர்ல.
8: நல்லா இருக்குங்க, கூட இருக்குது.
2: ஆமா, சொல்லுங்க.
8: எனக்கும் 5-1.
2: 5 மற்றும் 1?
8: 2.
2: 5 2? 5-1-2 ஒன்று வந்து நம்ம வீட்டு பிள்ளை புதுப்படம் பழைய படம் நல்லது. நன்றி
8: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் தாஜி. கோதாஸ்கேக்கறேன். வீட்டை வந்துடும் என்ன படம் தெரி சிட்டுக்குருவி தெரியும் மற்றது
2: சொல்கின்றேன். அதாவது முதலாவது நம்ம வீட்டு பிள்ளை, இரண்டாவது தெரி, மூன்றாவது தெரியாமல் உன்னை காதலிச்சிட்டேன், நான்காவது சிட்டுக்குருவி, மற்றும் ஐந்தாவது அள்ளி தந்த வானம்.
4: சிட்டுக்குருவி
2: பழைய படம். ஆமா,
4: 1989
2: 2 மற்றும் 4. நன்றி
4: நன்றி நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் ரஜி, நிர்மலாக இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்கள்?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
9: ஆமா நலமா இருக்கிறோம்.
2: சமையல் எல்லாம் தொடங்கிட்டீங்களா?
9: அழைப்பில்
2: இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம்
2: குயின்சன், சொல்லுங்க.
10: 2-1-5
2: மற்றும் 5. நன்றி
10: நன்றி.
2: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது நம்ம வீட்டு பிள்ளை, இரண்டாவது தெரி, மூன்றாவது தெரியாமல் உன்னை காதலிச்சிட்டேன், நான்காவது சிட்டுக்குருவி, மற்றும் ஐந்தாவது அள்ளி தந்த வானம். அழைக்கலாம். அழைக்க முடியும் தொலைபேசி எண் 4164-4-6-2-2-2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம்,
2: சொல்லுங்க.
11: நல்ல பாடல்கள் எனக்கு. நம்ம வீட்டு பிள்ளை, தெரி, மற்றது தெரியாம காதலிச்சிட்டேன், மூன்றாவது.
2: நன்றி
11: நன்றி, வணக்கம்.
2: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் குயின்சன் அவர்கள் விரும்பி கேட்ட சிம்ம ராசி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் ஒழிக்கும். இந்த நேரம் 10:23. நீரை சந்திக்கலாம். வணக்கம்.
12: வணக்கம் ராஜினா காந்தி.
2: வணக்கம், சொல்லுங்க.
12: எனக்கு வந்து 5-4 மற்ற வந்து அந்த சிட்டுக்குருவி 3.
2: அது 4வது சிட்டுக்குருவி.
12: 4 மற்ற 3.
2: 3. நன்றி
12: நன்றி, வணக்கம்.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தேவராஜ். திரும்பவும்
2: வணக்கம் சொல்லுங்கள்.
3: நான் விரும்புவது அஞ்சாவது அள்ளி தந்த வானம். தெரி
2: தெரி அழைக்கலாம். அதாவது முதலாவது நம்ம வீட்டு பிள்ளை, இரண்டாவது தெரி, மூன்றாவது தெரியாமல் உன்னை காதலிச்சிட்டேன், நான்காவது சிட்டுக்குருவி, மற்றும் ஐந்தாவது அள்ளி தந்த வானம். அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4-6-6-4-4-6-2-2-2. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ரஜி. மீண்டும் ஸ்ரீ.
2: வணக்கம் சொல்லுங்கள்.
4: நான் வந்து தெரியும் சிட்டுக்குருவி, தெரியாம உண்மை காதலிச்சுட்டேன், வைஃப் பக்கத்துல இல்ல, நல்ல வேலை.
2: நன்றி
4: நன்றி வணக்கம்.
2: அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4-6-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் விரும்பி கேட்ட ரோஜாவின் ராஜா திரைப்படத்திலிருந்து, TMS மற்றும் சுசீலாவின் குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1800 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா Jewelers.
4: தமிழ்ச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்களித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற பாடல்கள் உங்களுக்கு அடுத்து வரும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி பாடல்கள் தரப்படும். ஒலிக்கேற்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் TMS இன் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 10:34.
5: கடவுள்

0: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் அளித்த நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வாலியினுடைய வரிகளில் SPB மற்றும் சுசீலாவின் குரலில் வழிக்கும் நேரம் 10:38.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155.
0: 416-268-0155.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.

0: HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து ஜானகியின் குரலில். வழக்கம் இந்த நேரம் 10:43.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து SPB யின் குரலில் ஒலிக்கும் நேரம் 10:48.

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

சிஎம்ஆர் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து சுசீலாவின் குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 10:54 நிமிடம்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: நிதித்துறை தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 29 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் 2026 ஆண்டுக்கான எசல பெருகிராவின் இறுதி ஊர்வலத்தில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவும் இணைந்து கொண்டார். நாட்டின் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை பலப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக புத்தளத்தில் அமைந்துள்ள டொப்ளர் வானிலை ரேடர் இணையத்திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார். இந்திய மானிய உதவியுடன் கட்டப்பட்ட கேகல்லையில் உள்ள நந்தகாமா மற்றும் களுத்துறையில் உள்ள ஜனகர்ண காமா ஆகிய இரண்டு புதிய மாதிரி கிராமங்கள் புதன்கிழமையன்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. தென்தோட்டை கடற்பரப்பில் பராசோயில் சவாரியின் போது ஏற்பட்ட விபத்தில் 31 பலஸ்தீன பெண் சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். கல்வித்துறையால் நிறைவேற்ற முடியும் அளவில் உள்ள ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பட்டியலிட்டு அவற்றின் மீது உடன் நடவடிக்கை எடுக்க முதல்வர் விஜய் அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தது போன்று தாமதிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் மற்றும் பிற முக்கிய கணக்குகளின் பதிவுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவரித்து மத்திய அரசுக்கு மெட்டா நிறுவனம் கடிதம் எழுதியுள்ளது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களின் எஞ்சின் சேதம் ஏற்படுவது அல்லது மைலேஜ் குறையும் என்ற எந்தவொரு அறிவியல் ஆய்வாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7000 மேற்பட்ட இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சட்ட அமலாக்கத்துறைக்காக குண்டு துளைக்காத வாகனங்களை உருவாக்கும் ஒரு பாதுகாப்பு நிறுவனம் இந்த வாரம் அதிகாலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி அதன் தலைமையகம் சேதமடைந்ததை தொடர்ந்து டொரண்டோ காவல்துறை தனது விசாரணையை தொடர்கின்றது. பெரும்பான்மை பெற்றுள்ள லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வாக்களித்தால் கோடிகாவ் சர்வதேச பாலம் தொடர்பாக அமெரிக்காவுடன் மத்திய அரசு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ஆய்வு செய்வதற்கான தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் பொதுச்சபையின் அரசாங்க செயல்பாட்டுக்குழு ஒத்திவைக்கப்பட்டது. அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் அதிக எண்ணிக்கையிலான கனடியர்கள் இறைச்சி உண்பதை குறைத்துக் கொள்வதுடன் உணவையும் தவித்து வருகின்றனர் என வேளாண்மை துறையின் உள்ள அறிக்கை தெரிவிக்கின்றது. ஈரானிய அரச ஒளிபரப்பு நிறுவனமான IRIB புஷோர் ஜாம் மற்றும் கோச்மோச் நகரங்களுக்கு அருகிலுள்ள பகுதிகளை தாக்கி புஷோர் மாகாணத்தில் இரவு முழுவதும் அமெரிக்க வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் உக்ரைனில் நடக்கும் போர்கள் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு மீதான அதிகரித்து வரும் அழுத்தங்களை வெளிக்காட்டும் நிலையில் அமெரிக்கா பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஏவுகணை கொள்முதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. ஈரானை சரணடைய செய்வதற்காக தாக்குதல்களை நடத்த அமெரிக்க மத்திய தளபதி அட்மிரல் பிராட்ஸ் கூப்பர் முன்மொழிந்துள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது.
2: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 23°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 25°C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 16°C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 18°C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 27°C காணப்படுகின்றது. நாளை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25°C காணப்படுகின்றது. சனிக்கிழமை இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 31, வெகுளாமை. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து SPB யின் குரலில்

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: வரலாற்றில் இன்றைய நாளில் வந்து உலக தொழுநோய் ஒழிப்பு தினமாக ஜூலை மாதம் 30ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். அது மட்டுமின்றி இன்றைய நாள் வந்து ஆட்கடத்தலுக்கு எதிரான நாளாகவும் இன்றைய நாள் கொண்டாடப்படுகின்றது. அது மட்டுமின்றி மிகவும் ஒரு முக்கிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. சர்வதேச நட்பு தினமாகவும் இன்றைய தினத்தை கொண்டாடுகிறார்கள். அதாவது அழகு, அறிவு, அந்தஸ்து, பணம், பதவி, ஜாதி, மத, இன, மொழி, நாடு போன்ற வேறுபாடுகளை கடந்து உள்ளத்தை மட்டுமே நேசிக்கும் உயரிய பண்பு கொண்டது தான் இந்த நட்பு. இளைஞர்கள், நாட்டின் தலைவர்கள் மற்றும் சமூக பணியாளர்கள் அவர்களை நட்பின் மூலம் இணைப்பதால் உலகளவில் சமாதானம், அமைதி நிலைபெறும் என்பதற்காக ஐக்கிய நாவு சபை வந்து April 2011 இத்தினத்தை அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து சுவர்ணலதாவின் குரலில் ஒழிக்கும் நேரம் 11:12.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து திப்புவின் குரலில் வழங்கும் நேரம் 11:16.
2: Joy.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: சிஎம்ஏ தமிழேஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் ஸ்ருதியின் குரலில். ஒலிக்கு வந்த நேரம் 11:21.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் மற்றும் ஸ்ரீவர்த்தினியின் குரலில் ஒலிக்கும் நேரம் 11:27.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: சினிமா தமிழேசியின் பதக்க பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் பாடல்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழேசியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதாவின் குரலில் ஒலிக்கு வந்த நேரம் 11:38.

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

அம்மா தமிழேசியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. அந்த தலைப்பு என்னவென்றால், எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் பலதரப்பட்டமான உறவு முறைகள் பற்றி பேசியிருக்கிறோம். பெற்றோர்கள் குழந்தைகள் ஆன உறவு முறை பேசியிருக்கிறோம். அதே போல் தந்தைக்கும் மகனுக்குமான உறவு முறை பேசியிருக்கிறோம். தாய் மாமன் உறவு முறை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பேச போகிறது ஒரு ஸ்பெஷலான உறவு முறை தான், அண்ணனுக்கும் தங்கைக்குமான உறவு முறையே, அல்லது அக்காக்கும் தம்பிக்குமான உறவு முறை. இந்த உறவு முறைகளுக்குள் இருக்கும் சிக்கல்கள் என்ன, அதில் இருக்கும் மிகவும் சுவாரஸ்யமான விடயங்கள் என்ன, முந்தைய காலகட்டத்தில் அதாவது உங்களுடைய பெற்றோர்களுடைய காலகட்டத்தில் இருந்த உறவு முறையும் இப்பொழுதைய காலகட்டத்தில் இருக்கிற அண்ணன் தங்கையோ அல்லது அக்கா தம்பியான உறவு முறையும் ஒரே மாதிரியான உறவு முறைகள் இருக்கிறார்களா, அதை பற்றி நாங்கள் அலசலாம் பாருங்கள். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166-4462-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு என்றும் கலக்க நிகழ்ச்சியை நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். முடிக்க இருக்கும் பாடல் நேயர் சாரா அவர்கள் விரும்பி கேட்ட வேதாளம் திரைப்படத்திலிருந்து அனிருத்தினுடைய இசையமைப்பில் அனிருத் மற்றும் பாட்ஷாவின் குரலில். ஒழிக்கும் நேரம் 11:45.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கிறோம்.
1: உற்சாகத்துடன் சமையல் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு விட்டீர்களா?
2: இல்ல இல்ல, அதெல்லாம் 2 மணிக்கு தான்.
1: 2 மணிக்கு தான், நல்லது. நாங்கள் இன்று உறவு முறையை பற்றி கேட்டிருந்தோம்.
2: உறவு முறையை பற்றி சொல்லக்குள்ள தந்தையும் மகளுக்கும் சொல்லலாம். நான்

0: இப்ப
1: அந்த நாளில் என்ன தேவந்த மகள் எல்லாம் சரியான உறவு முறை என்ன நெருக்கமானவர்கள். இப்ப வேண்டாம் தந்தை வந்து மகள் வந்து என்னென்றால் தர இல்லைன்னு சொன்னா கூடி கொஞ்சம் அந்த உறவு முறை கொஞ்சம் குறையறமாயி வருது. என்னென்றால மற்ற சகோதரங்களுக்கு
0: கொடுக்குற
1: கொடுக்குறேன் அப்படி எல்லாம் வருகுது. முந்தின காலத்துல அப்படி இல்லை, எல்லாரும் ஒற்றுமை
0: கூப்பிட்டு
1: சகோதரங்கள் சரியான புரிவா நீக்கினமே நம்ம தந்தை மகள் மற்ற மகள் சகோதரி சகோதரன் எல்லாம் முந்தின மாதிரி இல்லை. நீங்க ஒரு சகோதரியா கூப்பிட்டீங்க என்று சொன்னால் முந்தின மாதிரி இல்ல. சகோதரியா கூப்பிட்டுட்டால் அந்த பிறகு கொஞ்ச நாள் சகோதரிக்கு நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ண இல்லையென்றா சகோதரி முறைக்கிறமாய் நீங்கினோம் என்ன முறிச்ச மாதிரி அப்படிங்க நாங்கள் நான் பார்த்திருக்கேன்.
0: கண்டிப்பாக
1: உதவி செய்திருக்கேன்னா ஒரு உதவியை செய்யல என்று சொன்னால் உறவு முறைய முறைக்கிற மாதிரி நினைக்கிறேன். பிறகு கொஞ்ச காலத்துக்கு அப்படி இருப்பினா பிறகு அந்த உறவு முறை பிளட் வந்து பழையபடி திரும்பி அதை துடிக்கும் என்ன பிறகு ஒற்றுமை ஆகினோம். அப்படி கொஞ்ச நாளைக்கு அப்படி நிப்பினா அந்த சகோதரங்கள் சகோதரிகள் இடத்துல இந்த உறவு முறை வந்து கொஞ்சம் இதாத்தான் நிற்கும், விட்டு கொடுக்காது. அப்படி புரிஞ்சு நின்றாலும் பிறகு ஒரு நேரம் ஒற்றுமை ஆகும். அப்படிதான் பயம் இருக்குது. முற்காலத்துல கொஞ்சம் கூட இப்பவும் இருக்கு இல்லை என்று நாங்கள் இல்லை முந்தின மாதிரி.
0: ஆனா நாங்க தாத்தா பாட்டியினுடைய காலத்துல வந்து அந்த உறவு முறையில நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கூடுதல் ஒற்றுமை இருந்த மாதிரி.
1: ஆமா ஆமா என்னென்றால் ரெண்டு மூன்று திருமணங்கள்லயும் இருக்குதான். திருமணங்கள் எல்லாம் மூன்று காலத்துல உறவு முறையில் கொஞ்சம் பார்த்துதான் செய்யற வேணும். இப்ப அப்படி இல்லத்தானே, அதால கொஞ்சம் அந்த உறவு கொஞ்சம் குறைகிறது காரணங்களா இருக்கலாம்
0: இருக்கலாம்
1: இல்லையான்னு அது இருக்கலாம். இருந்தது இல்லாம முந்திர மாதிரியும் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிடலாம் ஒரு தடவை ஒரு மாதிரி தானே.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: எவ்வளவு
0: சிக்கல்கள் இருந்தாலும் முடிவுல வந்து அவர்கள் ஒன்று சேர்வார்கள்.
1: நிச்சயமா நிச்சயமா அப்படித்தான் இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்துல வந்து உறவு முறை மாறாது. அப்படியும் ஒற்றுமை ஆகும் நம்ம வந்து அதை நாங்கள் திருந்தி நம்ம நிப்பினோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: சந்தர்ப்பங்களை இதை வாரதான் பிரச்சனையா.
0: ஆமா
1: அது வளர வளர மாறிடு.
0: அதுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள் நன்றி.
1: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் நான் சுதன்.
0: வணக்கம் சுதன்.
2: நான் செல்வகுமார் சொல்லி போட்டு போனதோட முழுமையா இத பண்றேன். என்னன்னா அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்ல. அந்த காலம் இப்ப இந்தியா எடுத்தா அம்மா ஓனர் மட்டும்தான், அக்கா தான் மேனேஜர். அம்மா இன்னொரு அம்மா அக்கா. அப்ப நான் இப்ப கடை வந்து 30 வருஷம்னு சொன்னா அம்மா அக்கடத்தன் என்ன உன்ன நம்பித்தானே அப்ப சரிதானே. இப்பவே இப்படி ஏண்டா அப்ப அப்படி இருந்திருப்பேன். அப்ப ஏதாவது சின்ன குளப்பட்டியல் ஏதாச்சும் பிரச்சனை ஏண்டா டக்குன்னு அம்மா அக்கடத்தங்க அப்ப என்ன உன்ன நம்பித்தானே அனுப்பினேன் என்ன நடக்குது இந்த அக்கா சொல்லுவா நான் அவன் என்னட்டு இருக்கிறான் நான் பாக்குறேன். அந்த அந்த இப்ப என்னண்டா அந்த காலத்துல நீங்க காரணத்தை தேடினீங்களா ரெண்டு பேரும் என்ன காரணம் ஏன் அந்த அந்த காலத்துல எங்களுக்கு பொருளாதார ரீதியான தடுப்பாடு அப்ப இருக்கிறதுல எல்லாருமே பங்கிட்டு சாப்பிட்டு ஆக வேண்டிய அப்படி மாதிரியான அந்த எல்லாரும் வாழ்க்கை. அதாவது சரி சாப்பிடறதுக்கு நான் சொல்லல, வீடு வாங்குறதோ இல்லாட்டி பெரிய கார் வாங்குறதோ பெரிய மாளிகை வாங்குறதோ என்ற இல்லாட்டி அந்த பெரும் சொத்து எப்படி பிரிக்கிறதுன்ற பிரச்சனை சில பேருக்கு தான் இருந்தது பெரும்பாலான இருக்கு.
0: ஆனா
2: இப்ப எல்லார்டையும் காசு இருக்குது. அப்ப ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் என்ன நண்பன் சொன்னான் தங்கச்சி வந்து கேக்குறாவன் அக்காவை விட 2 ஸ்டாஃப் வீட்டு கூட வீட்டை வாங்கிட்டான்.

0: காசு வந்த உடனே 40 இல்ல அந்த காலத்துல அண்ணா இப்ப நான் சில வேலையில ஆணாதிக்கம் என்று சொல்லிவினம் அண்ணாக்கு சாப்பாட்ட அம்மா இப்ப எங்கெண்ட குடும்பத்திலே அப்படி இருந்ததில்ல நான் சொல்றேன் அவர் குடும்பங்கள்ல அண்ணாக்கு அக்கா வந்து சாப்பாட்ட ஒரு நல்ல இறைச்சியோ முட்டையோ ரெண்டு முட்டையோ வைப்பா ஒரு ஒரு ஒரு பாகுபாடு இருக்கும் அவரு அண்ணாக்கு கூட குடுப்பினர் தங்கச்சியோ இந்த வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் குறையும் உடனே அது இப்ப பெண்ணியங்காரர் கதை கேட்கல ஆணாதிக்கம் என்று சொல்லிவினம் ஆனா இல்ல அந்த அண்ணாதான் கடலுக்குள்ளதா இருந்தாலும் சரி வயல்ல சாரி தொண்டைக்குல மம்படி தூக்கின்றதா இருக்கிறதா இருந்தாலும் அண்ணாதான் அப்ப அம்மா அப்ப பிறகு இவைக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதுக்கு சீதனம் செய்யறதுக்கு அண்ணாதான் 45 வரைக்கும் தலைமுடி நிறைக்க முடி கொட்டுன்னா இருப்பேன் அப்ப அவருக்கான சாப்பாடு அங்க கொடுக்கப்பட வேணும் அதுதான் அந்த அந்த காலத்துல பார்த்து பார்த்து செய்த இப்ப நாங்கள் ஒரு நவீனத்துக்கு மாறி எல்லாத்தையும் ஒரு அந்த அந்த இயற்கைய இளந்திட்டம் மாதிரி இருக்குது 50-50 வந்து ஒரு ஓவியத்தை நீங்கள் 50-50 வெட்டியலாது ஆறாருக்கு எதை தேலுமோ அப்படி அந்த அளவில் பிரிக்கிறது தான் ஒரு அழகு அது ரூம்மேட்ஸுக்குள்ளே ஆம்பளைகளுக்குள்ள இருந்தது இப்ப ஒருதன் இரவு வேலை செய்து போட்டு வந்து படுத்தானடா டே அவன் இரவு வேலை செய்தவனடா அவனை விட்டு சமைக்கிறதுக்கு நாங்க சமைப்போம் அவனுக்கு எழுப்பி சாப்பாடு கொடுப்போம் அவர் படுத்தவர் எழும்பி அடுத்த நாள் வாஷ்ரூம் கிளீன் பண்ணுவேன் வீடு கிளீன் பண்ணுவேன் நன்றி இதுதான் அந்த உறவு முறை அது இப்ப அந்த பணம் கூடின உடனே அங்கேயும் பணம் கூடினாக்கள்கிட்ட சொத்து கூட இருந்தாக்கள் நடந்தது செத்த வீடு அப்பா அம்மா இந்த செத்த வீட்டுல அண்ணன் தம்பி நிலத்துல அடிபட்டு விழுந்த புரண்ட காலம் இருக்குது நீங்க கேட்டீங்களா ஒரு கேள்வி அந்த காலத்துல இல்லையா இருந்தது நான் பார்த்திருக்கிறேன் செத்த வீட்டுல செத்த பிரேதத்தை தூக்குறதுக்கு முன்ன அப்ப பொருளாதாரம் தான் தீர்மானிக்குதுன்னு நான் நம்புறேன்
1: கண்டிப்பாக அழகாக சொன்னிருக்கிறது இந்த பொருளாதாரம் தான் நிறைய உறவு முறைகளை அதாவது தீர்மானிக்கிறதா அது மட்டும் அந்த பணம் இப்பொழுது காலகட்டத்தில் இந்த பணத்தினுடைய பணம் தான் எல்லாத்தையும் நீங்கள் சொன்ன மாதிரி பணம் தான் முக்கிய இடம் வகிக்குது இந்த உறவு வேணுமா வேண்டாமா என்று சொல்வதற்கு பணம் தான் முக்கிய இடம் வகிக்குது அப்படி சொல்கிறீர்களா
0: அப்படி அப்படி என்றதோட சேர்த்து இன்னும் ஒன்றையும் நீங்கள் நீங்கள் அக்கறையா கேட்கிறபடியா இன்னொன்றையும் சேர்த்து சொல்றேன் இந்த மேற்குலக பாரம்பரியம் எங்களுக்கு அந்த காலத்துல மதில் இல்ல இடையில வீடுகளுக்கு இடையில அப்ப நான் அன்றைக்கு ஒரு நாள் முதல் உங்களோட கதை கேட்க சொன்னேன் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு சாப்பாடு தானா வரும் கீரை தானா வந்து முளைக்கும் பப்பா பழம் தானா வந்து இங்க $10 பப்பா பழம் அந்த இன்றைக்கு எல்லாம் மதில் போட்டாச்சு அதாவது நாங்கள் மேற்குலக பாரம்பரியத்துக்கு கண்ட பாவனையில் கொண்டே போட முடிவென்ற அந்த இதுல நாங்கள் மேற்குலக பாரம்பரியத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் அவர்கள் தங்களுக்கு அவர்கள் ஒழுங்கா புரிஞ்சு கொண்டு செய்கிறார்கள் நாங்கள் அதை அறையும் குறையுமா புரிஞ்சு கொண்டு எங்கண்டையும் தெரியாம அவர்களின் தெரியாம ஆனா அதோட இந்த வியாபாரம் அதான் நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கான பதில் என்னண்டா இந்த உலக வியாபாரம் துறை வந்து எப்படி செய்யுதுண்டா உங்களை பிரிச்சு வைக்கணும் நீங்கள் எல்லாரும் கூடி நின்றீங்களேண்டா அவங்க வியாபாரம் செய்யலாது அப்ப இந்த முதலாளித்துவம் வந்து ஆக்களின் ஒற்றுமையை உடைச்சு தனித்தனியாக்குது தன்னிறவையும் உடைக்குது அதாவது நீங்கள் வீடுகள்ல முந்தி தோட்டம் செய்து சாப்பிட்ட அதையும் உடைச்சு போட்டு என்னட்டதான் நீ சாப்பிட வேணும் நீ டாய்லெட் பேப்பர் வாங்கணும்னாலும் கொரோனா டைம் வந்தாலும் என்னட்டதான் பெறவேணும் அப்ப இந்த உறவுகளை உடைக்க வேணும் உடைச்சாத்தான் நீங்கள் தனித்தனியா நின்றாத்தான் நீங்கள் தனித்தனியை தான் பெறுவீங்க அக்காவும் தம்பியும் சேர்ந்து டாய்லெட் பேப்பர் வாங்கி பங்கிட மாட்டீங்க நன்றி
1: அழகாக சொன்னீர்கள் நன்றி நன்றி என்று சிறப்பித்தமைக்கு அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம் வணக்கம்
2: வணக்கம் ராஜினா காந்தி
1: வணக்கம் சொல்லுங்கள்
2: உறவுல கொண்டு இருப்பீங்க ஆனா முதல்ல எனக்கு பிடிச்ச உறவுண்டா வந்து இந்த மகளுக்கு அத்தையா வாரது தங்கச்சியா அக்காவோ அத்தையா வந்து அந்த பிள்ளைய பராமரிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து எங்களை எங்களை வைஃப் இந்த தங்கச்சியாக்கு சித்தி அந்த உறவு வந்து இதுவரைக்கும் அழிக்க முடியாது. அவங்க தங்கட பிள்ளைகளுக்கு பாக்கு தங்கட பிள்ளையவே என்ன கொடுக்குறாங்களோ பங்கிட்டு கொடுப்பாங்க வந்து. அதே மாதிரி தாத்தா உறவு அது வாழ்க்கையில அது கிடைச்ச ஒரு உறவு தாத்தா உறவு. மகளிருந்த மகளையோ பொடியோன தூக்கி கொஞ்சி எங்களை இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போற உறவு கிடைச்சாலே பல வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்கும்.
1: ஒரு சொர்க்கம்தான்
2: ஐயா அது ஒரு சொர்க்கம் வந்து. மற்ற அந்த அத்தமர் சித்திமர் அவைகளுக்கு வந்து அண்ணன் பிள்ளைகள் சம்பந்த பிள்ளைகள் இருந்தா அது ஒரு பாசம் வந்து அவைகளுக்கு
1: கண்டிப்பா.
2: அதே மாதிரி எங்க அம்மா இல்ல அதே மாதிரி தான் வந்து எங்க அம்மா பிறந்தா எனக்கு ஒரு மகள் பிறந்தா அதை தூக்கி கொண்டாடுவாங்க. அப்படியான உறவு வந்துதான் நிலைச்சு நிக்குது இது வரைக்கும். அது அந்த உறவு பேரன் பேச்சு அத்தை சித்தின்றதுக்கு உறவு எல்லாம் நடிச்சுட்டு இருக்கு இந்த நாட்டுல. எங்கள வந்து என்ன கோபதா எனக்கும் தங்கச்சிக்கும் கோபதாபம் இருந்தாலும் ஆனா எங்களை பிள்ளைகளை விட்டு கொடுக்காது.
1: ஆமாம், அதற்கான காரணம் வந்து முந்தைய காலகட்டத்தில் இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது வந்து அது மிகவும் அறிவி வந்திருக்கிறது.
2: அறிவு வந்தேன் சில பேர் சொல்லுறேன் வந்து நாங்க எல்லாம் வந்து கூட்டு குடும்பம் தான் இருக்கிறோம் வந்து மூணு பிள்ளைகளும் நானும் பேர பேத்தி எல்லாரும் உள்ளதான் இருக்கிறேன். அது ஒரு சந்தோஷம். என்ன என்னத்தை நாங்க கண்டு கிழிக்க போறோம் வந்து இல்ல கண்டு என்னத்தை வாழ போறோம் வந்து ஒற்றுமையா இருந்துட்டு போக வேண்டியதான வந்து கடைசி நேரங்கள்ல. ஆனா சில பேர் செய்யற தவறு அந்த பிள்ளைகள பேரன் இருந்தா அந்த பேரனுக்கு காட்டாம வளர்க்கறது அதுவும் இருக்கு. அந்த குறையும் இருக்கு வந்து
1: கண்டிப்பா.
2: சின்ன ஒரு இப்ப எனக்கும் தங்கச்சிக்கும் இல்லாட்டி வந்து வேறு யாருக்கும் பிரச்சனைடா சில பேர் வந்து பிள்ளைகளை பழக விடுதுனா இல்ல அத பழக விடவனும் வந்து இப்ப எனக்கும் தங்கச்சிக்கும் பிரச்சனை நான் அவன் கதைக்காம இருக்கலாம். அதுக்காண்டி அந்த பிள்ளையில வந்து கரைக்க கூடாது என்னோட கோபம் அப்படித்தான் சில பேர் வாழுங்க. அதால வந்து அந்த குடும்ப பிரிவுகள் வந்து கூட வருது.
1: அழகாக சொன்னீர்கள், உண்மைதான். நிறைய அவர்களுக்குள்ள பிரச்சனை என்ன அந்த சகோதரம் நாளைக்கு ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஆனால் அது தங்களுடைய குழந்தைகள் மூலம் போகும் பொழுது அந்த பிரச்சனை இன்னும் பெரிதாகத்தான் போகும்.
2: இப்ப இப்ப எனக்கு தம்பிக்கு இல்லாடி அக்காவுக்கு பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனையை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பழகிற அத்தை சித்தப்பா பெரியப்பான்னு நீங்க பழகுங்க எனக்கும் அவருக்கு தான் பிரச்சனை. அதை விட்டுட்டு சில பேரும் தடுக்கிற வந்து அதே மாதிரி ஒரு பேரப்பிள்ளை பிறந்தா இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப இப்ப இந்த வாய்ப்பு இருக்கிறாங்க எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிட்டு அப்ப அவங்கள அம்மாவோட பிரியமா இருக்கணும்னு அவங்க நிற்பாங்க. நான் இப்ப எங்கள அம்மாவோட பிரியமா இருக்கணும் உண்டு அப்ப வந்து அதில் தடுக்க கூடாது. அப்படின்ற இஷ்டம்
1: கண்டிப்பா.
2: சில பேர் சில பேர பேரனாக்கில் கொள்ளை கொசல்ல இங்கே என்ன இந்த விடுதி வழியை விட்டுட்டு அப்போ அப்போ கொள்ளையை வந்து அந்த கண்காட்சி மாதிரி கொண்டே காட்டிட்டு வருகிறேன். அதெல்லாம் கூடாது. பேரம் பேத்தியோ அத்தை சித்தியோ எல்லாரோடையும் பிள்ளைகளை பழக விடணும். அப்போதான் அந்த பிள்ளை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் வந்து. அது வந்து சில பிள்ளைகளை வந்து இங்கே பொறுத்த மட்டும் சில பிள்ளைகளுக்கு வந்து தாத்தாரு அம்மாரு சித்தியாரு அத்தையாருன்னு தெரியாமே சில பிள்ளைகள் இருக்கு.
1: கண்டிப்பா அந்த உறவு முறையே தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
2: வளர்க்கல வந்து சில பேர் வந்து கௌரவ பிரச்சனை தங்களுக்கு ஒரு சூறாவும் தங்களுக்கு ஒரு இது செய்யறா அதை வந்து மனசுல வச்சுட்டு அதை காட்டிக்கொள்ளுங்க. இப்ப எங்களுக்குள்ள காட்டிக்கொள்ளலாம் வந்து நானும் அண்ணனா தம்பியோ பிரச்சனை பட்டா எங்களுக்குள்ள நாங்க வச்சிருக்கோம் வந்து அதை பிள்ளைகளிட திணிக்க வேண்டாம். அதத்தான் சொல்றேன் வந்து ஆனா வாழ்க்கையில வந்து அந்த பேரன் பேத்தியோட வாழ்ற வாழ்க்கை இருக்கு இல்ல அதை விட சொற்கம் வேறு ஒன்றுமே இல்லை.
1: அழகாக சொன்னீர்கள், வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் ரஜினி கோதாஸ்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: முதற்கண் காந்திக்கு நேற்றைய தகவலுக்கு நன்றி. திரும்ப திரும்ப நன்றி சொல்லிக் கொள்கிறேன் கோதாஸ்.
1: நல்லது, சொல்லுங்க.
3: அடுத்தது எனக்கு வந்து அக்கா இல்ல, அது ஒரு குறை. அக்கா இருந்தால் ஒரு அம்மா மாதிரி நாங்கள் நினைத்த எல்லாத்தையும் கேட்டு அக்காவோட கதைச்சு பழகலாம். இல்லாதபடியால் நான் தான் மூத்த பிள்ளையாவும் போனேன். அப்ப குடும்ப பொறுப்பு ஏற்றே ஆகணும். எனக்கு பின்னால ரெண்டு தங்கமே மூணு தம்பி. நிச்சயமா எங்களுக்குள்ள அந்த பிரச்சனை இல்ல, வந்து எந்த பிரச்சனையும் அங்க இருக்க மட்டும் பிரச்சனை இல்ல, இப்போதும் பிரச்சனை இல்ல. ஆனா இப்போ என்ன நடந்தால் மூன்று சகோதரங்கள் எனக்கு இல்ல. இப்ப இருக்கிறத நாங்களும் ஒற்றுமையா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனா அவ அங்க இருக்கிறோம், நாங்க இங்க இருக்கிறோம். ஒவ்வொரு கிழமையிலும் செலவுல ஒரு கிழமையில ஒரு வாரத்துல ரெண்டு நாள் தொலைபேசியில் கேட்பேன், நாங்க எடுப்போம் இல்லாட்டி அவ எடுப்போம். அப்படி போகுது, ஆனா மகிழ்ச்சியா தான் போகுது. அது நாங்க சகோதரங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையண்டு இல்லது. அவைக்கு ஆரம்ப காலத்துல அவைகளுக்கு உதவி செய்யத்தான் வேணும். அது எங்கட கலாச்சாரம், அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், என்ன சீதனம் கொடுக்கணும்ன்றா அதெல்லாம் நாங்கள் செய்யத்தான் வேணும். அதுலயும் மூத்த பிள்ளையா பிறந்தா தந்தை இல்லாட்டி அது முழு கடமையும் எங்களுக்கு இருக்கு.
1: கண்டிப்பா.
3: ஆனா அந்த நன்றி அவைகள் மறக்க இல்ல, அத நாங்கள் சொல்ல முடியாது. பாசம் இல்ல, பணம் இல்ல. இப்ப அவர்கள் எங்களுக்கு தர்ற மாதிரி இருக்கார்கள் அங்க இருந்து கொண்டு. நாங்கள் பாசம் இல்ல, என்னுடைய பிள்ளைகளை எடுத்தா பிள்ளைகளை நான் கொஞ்சம் அவர்கள் திருமணம் செய்வதற்கு முன்பு படிக்கிற காலத்திலயும் இதுலயும் அவர்களுக்கு ஒரு வட்டத்துக்குள் தான் சுதந்திரம் கொடுத்திருந்தேன். ஆனா இப்ப அவர்கள் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறார்கள், எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். அவர்களின் பிள்ளைகள் இவ்வளவு கும்பாலம் அடிக்க முடியும், வந்தா காணும் எல்லாம் ஒன்று ஒன்று சண்டையும் பெறாது, சச்சரவும் பெறாது, அவ்வளவுக்கு மிஸ்பாத்தியா இருக்கும் வீடு.
1: ஆனாலும் அந்த சிறப்பு வயதுல வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சகோதரங்கள் மேல சின்ன சின்ன சண்டைகள் இருக்கு, அந்த குறும்புத்தனமான சண்டைகள் எல்லாம் போட்டிருக்கிறீர்களா?
3: ஆமா, நிச்சயமா சண்டை வேற, யாருக்கும் தான் சண்டை வராது. மனைவிக்கும் கணவருக்கும் சண்டை வராது.
1: அப்படி சண்டை இல்லாமல் இருந்தால் அந்த உறவு முறை உண்மையில் சுவாரஸ்யமா இருக்காது.
3: இல்ல, சண்டை வர வேணும். சின்ன சின்ன சண்டைகள் தான் வாழ்க்கையில சுவாரஸ்யம் கூட்டும்.
1: கண்டிப்பா,
3: நிச்சயமா சண்டை பிடிக்கணும். சண்டை பிடிக்க இல்லைன்னு சொன்னா அவர் போய் சொல்றாரு, நாங்க சண்டை பிடிச்சிருக்கோம், அதோட மனைவியோட சண்டை வரும், பிள்ளைகளோட கூட சில நேரம் கோபப்படுவோம். இப்ப எல்லாரும் மகிழ்ச்சியா தான். இப்ப வந்து அந்த கோபம் என்ற கதைக்கு இடம் இல்லாமல் போகுது. மற்றபடி நாங்கள் எந்த காலத்திலையும் பணத்தை மையமா வச்சு வாழ்ந்தால், அது ஏற்ற இறக்கங்களை மையமா வச்சு வாழ்ந்தால் அவர்களுக்குள்ள பிரஸ்தாபம் தான் இருந்து கொண்டிருக்கு. உன்னோட நான் பெரிய வீடு, என்ன விட நீ பெரிய வீடு, அது இதண்டு இருக்கக்கூடாது. அந்த குறைகள் இல்லாமல், ஆனா என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படியா கொத்த ஒரு பீராசியோ அதுகளோ இல்லை. பொதுவா இங்க வளர்ற பிள்ளைகள் ரெண்டு, எனக்கு மூன்று பொம்பளை பிள்ளை எந்த படிச்சா, அவர்கள் நல்ல பாசமா தான் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள என்ன பிளான் போட்டாலும் அவர்கள் மூன்று பேரும் ஒன்று சேர்ந்தான் பிளான் போட்டு செய்கிறார். என்ன பொறுத்தளவில் நான் சொல்ல மாட்டேன், பணத்தை வச்சு பிள்ளைகள் தந்தி இடபடுறதோ தாய் இடபடுறதோ இல்லையே, அண்ணன் தங்கி இடபடுறதோ அக்கா தங்கச்சி இடபடுறதோ உண்டு, நான் பணத்தை மையமா வச்சு நிச்சயமா சொல்ல
1: மாட்டேன்.
3: அப்ப இது செய்யலன்னு சொல்லி ஒருத்தர் என்ன கேட்க இல்ல, ஆனா நான் செய்யாம விட இல்லை, எல்லாத்தையும் செய்யறோம். செய்யல, எனக்கு செய்யல, எனக்கு குடைச்சது, அந்த வார்த்தை கடமை இருக்கக்கூடாது. அப்படியா கொடுத்த வார்த்தை இல்லாமல் அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். எங்களுக்கு பிறகு யார், எங்களுக்கு அதுதான துணை.
1: கண்டிப்பா.
3: நாங்கள் சரி, நாங்கள் ஆடம்பரமா செலவழிக்க போறோம், அப்படி போறோம், இப்படி எவ்வளவு செலவழிக்க முடியும், எவ்வளவு செலவழிக்க முடியும்? ஒரு கட்டத்துல எங்களால செலவழிக்க முடியாது, நாங்கள் வீட்டுக்குள்ளதான் அடங்கணும். அப்ப நாங்கள் எங்களிடம் இருப்பதெல்லாம் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். நிச்சயமா அதான் வாழ்க்கை. அதுல சுவாரஸ்யத்துல அதுல ஒரு இன்பத்தை காணும், அதுல இன்பத்தை கண்டால் மகிழ்ச்சியா இருக்கும். இல்லையே நான் எனக்கு மட்டும் சேர்த்து விட்டு நான் ஏதோ போவிகளை பல நாட்டுல கொண்டு போற மாதிரி இருந்தால் வாழ்க்கையில மகிழ்ச்சி குறையத்தான் இருக்கும்.
1: அது வந்து ஒரு தந்தை வந்து பிள்ளைகளுக்கு செய்வதில் நீங்க சொல்வது ஓகே. ஆனால் இப்போ ஒரு அண்ணன் தங்கச்சி என்று வரும் பொழுது அந்த அந்த சிக்கலுக்குள்ள, இப்ப அக்கா தம்பிக்குள்ள அந்த சிக்கலுக்குள்ள ஒரு விதமான பாகுபாடு இருக்காதா?
3: அங்க நாங்க இருந்தா அங்க எங்களுக்குள்ள அந்த பாகுபாடு இல்லையா? ஆனா இப்பதே ஜென்ரேஷன் இங்க அவரவர் தங்களுக்கு தாங்களே பாக்குறார்கள். இல்ல, நாங்களா திருமணம் பேச வழிகிட்டாலும் வேண்டாம், நாங்க பாத்துக் கொள்றோம் என்று சொல்லி காத்திருக்கிறவர்கள் கணக்கா. ஆனபடியால் அங்க அங்கே அப்படி நிலைமை இல்லை, அந்த காலத்திலே அப்படி நிலைமை இல்லை. என்னுடைய காலம் வேறு, இப்ப கதைக்கிற காலம் வேறு. உங்களுக்கு இந்த காலம் தாத்தா பாட்டி காலம் மாதிரி தெரியல. ஆனபடியே நான் இதை வரவேற்கிறேன். என்னென்றா இவர்களுக்குள்ள ஆண் பெண்கள் என்ற இந்த அக்கா தம்பி அண்ணன் தங்க உறவுகள் வீரர்கள் வரப்போவதில்லை. வேற இப்ப அது சின்ன பிரச்சனையில வரும், பிற அடுத்த அடுத்த நாள் நல்ல திருப்பி ஓட்டிக்கிறோம். எங்க ஆறாவது தங்கையினாலும் சண்டை பிடிக்கிற மட்டும் வச்சுக்கொள்வோம். நான் இல்லாதவன் தங்கையிட்ட போய் என்ன பெரிய ஆறாவது குறையா சொல்லுங்க, என்ன நடக்கும்? நீங்க வாங்கி கட்டி கொண்டு போவீங்க
1: கண்டிப்பா. அவர்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள், சிலவள எல்லா குடும்பத்துக்குள்ளயும் பிரச்சனைகள் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதே மூன்றாவது நபர் அந்த இடத்துக்குள் போக முடியாது, அதுதான் அந்த உறவுடைய பாலம்.
3: அப்படி போறதாலதான் அவர் தான் அந்த ஊதி பேரிப்பிக்கிறார் சின்ன பிரச்சனை. அப்படியா கொத்தவிகளை விலைக்கு ஒதுக்கி தள்ளிவிட்டால் அடுத்த தடவை வரமாட்டர். அவர்களை இடம் கண்டு ஒதுக்கணும். மற்றபடி சகோதரங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியா தான் இருக்கிறார்கள். சகோதரங்களோ அண்ணன் தங்கியோ எல்லாரும் என்ன பொறுத்தவரையில மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். இந்த போட்டி என்று வர்றது, அவரை விட நான் பெரிய வீடு அந்த வீடு அப்படி எல்லாம் ஆகப்படுற, அது அப்படியே குத்துறவங்கள் வேறு, அது எனக்கு தெரியும். அப்படி என்னுடைய எனக்கு தெரிஞ்ச என்னுடைய குடும்பத்துக்கு யாரும் இல்லை. ஆனபடியா நான் அதை வாபஸ் போறேன்.
1: நல்லது, நன்றி. இணைந்து சிறப்பித்த மிக்கி
3: நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: பிரச்சனை வந்தாலும் அது உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும். அப்படியும் அது சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அது ஒரு கிழமையில சரி வந்துடும். எங்கண்ட வீட்டை பொறுத்தவரை தங்கச்சி தான் எல்லா முடிவும் எடுக்கிறார். அவ கல்யாணம் செய்து நான் தான் கல்யாணம் செய்து வச்சேனா அவ புரிம்பா இருக்கிறா. என்றாலும் சின்ன சின்ன சண்டைகள் வர, ஆனால் ஒரு ஒரு கிழமையால எதுவுமே நடந்த மாதிரி இருக்காது, கழிச்சு விடுவோம். அப்ப சண்டைகள் வரும்தான், ஆனால் சத்த பந்தங்கள் கூட பெரிதாக பிரிவினை பெறாது. அம்மா மாமா சித்தி அப்படி என்ன சண்டை போட்டாலும் ரகசியமா கதைப்பினோம். போன் எடுத்து அவ பெரிய கதை காட்டிக்கலாம். அவ இந்த குடும்பத்தோட அவ சகோதரங்கள் கதைச்சு கொண்டுதான் இருப்பினோம். தூரத்து சொந்தம் வந்து ஒரு கல்யாணம் செய்து ஒரு ஃபேமிலிக்கு வரைக்க அப்படியும் ஒரு பாகுபாடு வருமா? லைக் ஒரு சித்தப்பாண்டா ஒரு தூரத்து சொந்தம் அவர் தந்த ஃபேமிலியை தான் வளர்க்க பாப்ப. சித்தி வந்து அவங்க சைடு அப்படி அப்படின்னு அப்ப அதுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் வர பார்க்கும். ஆனால் பெரும்பாலும் என்னை பொறுத்தவரை சகோதரங்கள் இரத்த பாசங்கள் ஒற்றுமையா தான் இருப்பார்கள்.
1: வந்தாலும் கடைசியில் அவர்கள் ஒற்றுமையாகி விடுவார்கள்.
4: இப்ப தங்கச்சியில மாமா எல்லாம் என்ன மகனா தான் பாப்பேன், அப்படி ஒரு பாசம். மற்றது இப்பதான் பிள்ளைகளுக்கு உறவு முறை சொல்லி கொடுக்குறேன் சொல்லிச்சிடம். ஆனா உறவு முறை வந்து நாங்கள் என்னென்ன சொல்றது எல்லாம் திக்கு திக்காயிருக்கு. அப்ப மாமா சித்தப்பா அப்படின்னு உறவு முறை இருக்கு.
1: இணைந்து சிறப்பித்த மிக மிக்க நன்றி.
4: நன்றி. வணக்கம். நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். எல்லாரும் ஆனா அங்கே இருந்த உறவு முறை கூட ஏனென்றால் எல்லாரும் அந்த இடத்துக்குள்ளேயே வேலை சொந்தக்காரர் எல்லாரும் அயல் எல்லாரும் ஒரே இடத்துக்குள்ள இருந்தபடியா ஒத்துப கூட இங்க வந்து வேலை நிமித்தம் காரணமாக ஒவ்வொருத்த வேலை நேரம் வித்தியாசம் இருக்கிற இடங்கள் வித்தியாசம் அப்படி இருக்கிறதால சந்திக்கிறதுக்கு குறைவு. என்ன பொறுத்த மட்டும் நான் ஒரு பெரிய குடும்பம் இருக்குதுங்க, ஆனா நாங்க சந்திக்கிறது சரியான குறைவு. ஏனென்றா ஏதாவது ஒன்று நடந்தால் பேத்திகள் அதுகள் தான் நாங்கள் சந்திப்போம். கல்யாண உதவிகள் என்றுக்குள்ளே ஏனென்றா நேரம் இல்லை எல்லாரும் ஆனபடியா தான் இது. ஆனா கிட்டமுட்ட இருந்தாலுமே சந்திக்கிற குறைவு. இப்ப நாளைக்கு இந்த பேர பிள்ளை இந்த எந்த பேர பிள்ளை இந்த பேர்த்தே பெற போகுது செய்யறோம் அதுக்கு வந்து முழு பேர் நிப்போம் உண்ட. ஓ எனக்கு எல்லாமே 22 பேர பிள்ளை இருக்குது இங்க எந்த அண்ணா சகோதரங்களுக்கு 2 சொகட்டையும் பேர்த்து இருக்கு. அப்போ ஒரு மாசத்துல 2 பேர்த்தே வரும் எங்களுக்கு அப்படி குறைஞ்சது. ஒரு
1: கிரிக்கெட் டீம் ஒரு ஃபுட்பால் டீம் எல்லாம் வச்சுக்கிறீங்க?
5: அடுத்த முறை ரொனால்டோ மெஸ்ஸி எல்லாம் நான் தான் வச்சிருக்கேன். இப்படி சந்திக்கைக்குள்ள 2 தரம் சந்திக்கிறதே பெரிய அளவில் இருக்கும் குடும்பமா. ஆனா இங்க நாங்க சந்திக்கைக்குள்ள அந்த போட்டி பொறாமை வந்து அப்படி ஒன்றும் இல்லை. உங்களோட வசதிக்கு நீங்க பெரிய வீடு வாங்கலாம், அது அவைய வேண்டிய உழைப்பை பொறுத்தது. என்ன நீங்க ஒரு நல்ல வேலையில இருந்தோண்டு சின்ன வீடு வச்சிருக்கீங்களா? அது சின்ன வீடு ஐ மீன் ஒரு 3 பெட்ரூம் அப்படி எல்லாம் இருந்து பெரிய சார்ந்த வேலைக்கு தக்கதா நாங்க இருந்தா தான் எலிகண்டா இருந்தா தான் எங்களை மக்கள் பாதிப்பினோம்.
1: அப்படியான ஒரு சிந்தனையில வந்து விட்டார்கள் மக்கள்.
5: ஓ அப்படியே வராட்டுக்கு அவைய மதிக்கு இடம்
1: இல்லை. அப்ப இங்க வந்து அந்த பணம் தான் முக்கிய இடம் வகிக்குது. அப்படியா
5: பணம் அது இல்ல மரியாதை. மரியாதையை தான் நான் சொல்லுவேன். பணத்தை ஆக்கள் மதிக்கிறே இல்ல. ஏன்னா எல்லாத்தையும் பணம்
1: இப்ப பெரிய பெரிய வீடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க வந்து பணம் இருந்தா தான் அந்த பெரிய வீட்டை நாங்க வாங்க முடியும். தான் எங்களுக்கு மதிப்பு வரும் சொன்னால் அங்க பணம் தான் முக்கிய பங்கு வகிக்குது.
5: ஓ ஆனா வாங்கி போட்டு சரியு தானே இருக்கீடம்.
1: அதுதான்
5: அந்த வாய்ப்பும் எல்லாரும் கொண்டாடுற அதை போட்டி போறாமையண்டு இல்ல நேரம் இல்லைதான் என்று நினைக்கின்ற நேரம் தான் இல்லையா ஆக்களுக்கு சந்திக்கிறதுக்கு. பட்டத்துல ஆக்கள் நல்லா இருக்கிறது நல்லதானே. எப்பவும் எங்கள்கிட்ட கடன் கேட்காமல் இருக்க மட்டும் நாங்கள் எப்படிதானே. ஓ ஆனா ஆக்கள் நல்லா இருக்கிறது நல்லா. நன்றி
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். நான் நிகழ்ச்சியை கேட்பதற்காக தான் வந்தேன். நான் வாகனத்துல இருந்து இறங்கிட்டு நான் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக இதுல அடிச்சேன். சரி
1: இணைப்புக்கு வந்தபடி
6: இல்ல இல்ல நான் இல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன். அந்த பொக்ஸுக்குள்ள அந்த சோக்கர் கேம்ல பொக்ஸுக்குள்ள நிப்பாருல்ல அவர் வந்து அந்த அந்த தான் இறக்கினாக நல்ல அடிச்ச ஆடைகளை நல்ல பெருமையா பார்த்து கொண்டிருக்க. அப்படி நீங்கள் இப்ப அப்ப எடுத்த பாடல் நீங்கள் அந்த முதல் நிகழ்ச்சி தொடங்கும் போது எடுத்த பாடலை இப்பதான் ஒலிபரப்பி முடிகிற அளவுக்கு நேர்கள் உங்கள்ட்ட தொடர்ந்து அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களோட பயிற்சி தந்த அந்த இது கிரெடிட்டை நான் முழுக்க எடுக்க இதனால உங்களுக்கு என்ன இல்ல வடிவா அவர்கள் பயிற்சி தந்திருப்பார்கள். ஆனா நான் உங்களுக்கு அந்த கேள்வி கேளுங்கோ கேள்வி கேளுங்கோன்ட்டு உங்களுக்கு நான் சொன்னது இன்றைக்கு நல்லா வேலை செய்து நன்றி. மற்றது அந்த அத்தை உறவை பற்றி ஒரு ஆச்சு நான் அக்கா உறவு சொல்லிட்டு அத்தை உறவும் அதுக்குள்ள வருது. எனக்கு எங்களோட வீட்டுக்குள்ள ஏதாச்சும் மகளை சரி பண்றதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இல்லை.
0: அக்காட கதை, அத்தையோட கதை, அவளை வந்தேன். அவ டீனேஜர் தான் தெரியும் தானே, டீனேஜர் தான் கொஞ்சம் கூட படிக்கும். அப்ப டக்குண்டு அந்த ஊர்ல இருந்தே அடிச்சு இருத்தி போடுகிறேன், அது அத்தையோட கதை, அவளை வந்தேன். துணைவியார் கூடியும் ஏதாச்சும் பிரச்சனைண்டா என்னோட கதைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட போயிடுவேன். அக்கா என்னட்ட வேட்டா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லா இருக்கிறோம்.
1: ரொனால்டோ வச்சிருக்கிறேன்
7: சும்மா வந்து போறது எல்லாம் தூர அக்கம் பக்கம் ஊர்ல இருந்தாலும் அடிக்கடி போயிருவோம், அங்க வருவோம். அம்மாவுக்கு வந்து நாலு தம்பிமார் எப்படியும் ஒரு கிழமைக்கு ஒரு மாமாக்கள் வந்து வந்து வந்தான் போய் கொண்டிருப்பினும். அதே மாதிரி அம்மா மாத்ததுக்கு அம்மா அம்மா கிட்ட போவோம். அப்படி உறவு முறை சவரம் இதுன்னு திருமணம் செய்து கொடுத்து போனாலுதான் அங்கத்த உறவு முறை 99 விதமாக ஒற்றுமையா இருக்கும். இங்க ஒரு விதம் தான் ஒற்றுமையா இருக்கணும், மோஸ்ட் ஆஃப் தம். சரியா? எல்லாரும் சொல்ல
1: மாட்டேன். நினைக்கிறீங்க
7: முதலாள இங்க முதலாள வந்து வேலைப்பாடு போனா வேலை வந்தாவோட நேரம் கிடைப்பது இல்லை, எல்லாம் தூரத்துல இருக்கணும். உதாரணத்துக்கு நான் எங்க அக்கா கண்டு எனக்கு ஒரு 4-5 இருக்கும். என் அக்கா இருக்க மின்சர் இல்ல, மின்சல் இருப்ப நேர்ச்சியாண்டா போறதும் போறதும் குறைவு, இங்க வேலைப்பட குறைவு. நான் அக்காவை அதிகம் மீட் பண்ணு சொன்ன சொன்னாங்க, துக்கமங்களுக்கு அந்த தொண்டு செய்ய போறான். அங்க போனா திருவிழாவில் வந்தா அங்க சந்திப்போம். அப்படிதான் தங்கச்சியும் பிரண்டன் தான் இருக்கிற அரமச்சல ஓட்டம் பாக்குற குறைவு. அதே மாதிரி தம்பி மிஸ் ஆகிற அவரை காட்டுறதும் குறைவு. இப்படிதான் கோயில்படியா கண்டா இல்லாட்டிக்கு எங்கேயாவது ஊரை வச்ச மரண வீடுகள் திருமணம் அப்படி பலகிற வழியும் மற்றபடி பலகிறம் இல்லை ஒன்றும் இல்லை. இங்கே அதோட ஒற்றுமையும் குறைஞ்சிட்டு எல்லாருக்கும் அங்கட்டு ஊர்ல அன்பு பாசம் ஒற்றுமை இல்லை தெரியாது. என்ன அது என்னன்னு தெரியாது, போட்டி பிராமி என்னன்னு தெரியாது. சில நேரம் சொல்றது எங்களுக்கு பிடிக்காம இருக்கு, நாங்கள் சொல்ற அதுக்கு பிடிக்காம இருக்கும்.
1: முக்கியமான ஒரு காரணமா இப்ப அங்க வந்து நிறைய கூட்டு குடும்பம் ஆனாலும் இப்ப பக்கத்துல பக்கத்துல இருப்பார்கள், தொடர்ந்து இவர்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். இங்க வந்து தூர தூர இருக்கிறது ஒரு அதற்கான ஒரு மிகப்பெரிய விரிசலாக இருக்குமா?
7: போயிடும். ஜூலை போய் 2-3 கிட்ட வந்த அப்புறம் இன்னும் அங்க அந்த பக்கம் போனதே கிடையாது. இங்க இங்க வந்து மீட் பண்ணாலும் மற்றபடி அவையிடம் வீட்டை வர்ற குறைவு, அங்க இருக்கக்கூடிய நாங்களும் போற குறைவு. முதலாவது காரணம் தூர இருக்கிறதா முதலாவது காரணம். அது மற்றது சொன்னேன், வேலை பிள்ளை வேலையை போயிட்டு வீட்டை வர பொழுது ஓட்டுப்போம், இந்த குளிச்சு குளிச்சு டிவியை பார்த்துட்டு படுக்க முதல் பிடிஞ்சுவோம் ஒலிம்பிய ஓடுறாரு. 7 மட்டும் இந்த ஷாப்பிங்கள் அது இதுண்டா அப்படியே, அதுவும் இந்த சமரண்டா ஒரு வரவேல விண்டர் வந்தா அது அதை விட துன்பம் ஒன்றும் இல்லை. ஒரு இடம் போயில தம்பியின் பக்கத்துல என்ன சொன்ன தங்கச்சி அரைமணி வேணும்னா அங்க போறோம், விண்டருக்கு அங்க போறோம்னா அங்கே 3 போயிச்சுறதுக்கு அப்ப இல்ல. இங்க போன்ல இருந்து போன்ல காய்ச்சி கொள்வதுதான் அதிகமான ஆக்கள் இங்க செய்வது. நான் எல்லாரும் சொல்ல மாட்டேன், சில பேரை அடிக்கடி பார்க்கலாம், நம்ம எங்களுக்கு தெரியாது. ஆனா வேலைப்பளவும் உறவுகள் விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கு காரணங்கள் அதையும் இருக்கு. சில நேரங்கள்ல இந்த போட்டி புறாம கதைகள் பிடிக்காமல் அப்படியும் இருக்குது, எனக்கு இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், நான் மத்தியோ சொல்லுவேன், சில வார்த்தைகள் வசங்க பிடிக்காம விட்டேன். இல்ல பழக்கம், நான் அன்ப உயிரை கொடுத்து பழகுவேன், எல்லாம் செய்வேன். பிடிக்க நன்றளுக்கும் பொருந்தும், பிடிக்கலையோ அப்படியே விட்டேன்னு சொன்னா விட்டாத விட்ட நண்பன் என்று சொன்னாலும் அது அது நண்பன் நடந்திருக்கு. வேண்டாண்டு விட்டால் பயங்கர துரோகம், நம்பிய துரோகம். அந்த குடும்பமே நான் துரோஞ்சதாக அந்த நண்பன் அம்மா இறந்ததுக்கே நான் போயில. என்ன சொல்லுவாங்க, என்ன பகைவனை நம்பலாம், துரோகிய நம்ப கூடாது. துரோகிய நம்பி என்ன துரோகிய நம்பி திரும்ப போனோம்னு சொன்னா நாங்க அடிமுட்டாள் தானே. அப்ப அதால நான் சில சில காரணங்களால சாரவங்களே போய் வரதே கூட ஒரு சில காரணங்கள் இருக்கு. சண்டை பிடிச்சா அப்படி ஒரு சில வார்த்தை அந்த பிள்ளை ஊட்டியால் இருப்பிருந்தானே அவன் கதை பேச்சலாலே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நான் விட்டுருவேன்.
8: நன்றி. உங்களுக்கும் மற்ற சில மரியாதைக்குரிய தொகுப்பாளருக்கும் நன்றி பாராட்டுறேன். சில எல்லாரையும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஆக்கலாம் மட்டும் அந்த நேர்மையை பாராட்டுறேன். இந்த எல்லாரையும் சரி சமம் மதிக்கிறதுக்கு உங்களையும் ரெண்டு மூன்று மரியாதைக்குரிய தொகுப்பாளர்களும் நான் பேச சொல்ல விரும்பல பாராட்டுறேன். மற்றது உறவுகள் என்பது வந்து உறவுகளை பற்றி தான் காட்சி கொண்டிருக்கிறீங்க. உறவுகள் வந்து இப்ப அங்க வந்து இப்போவும் இருக்கிறது. ஆனா இப்ப அந்த வெளிநாடுகள் வந்து கூட உறவுகளுக்கு பிரச்சனைகள் வந்துட்டது. அந்த முந்தி வந்து அம்மம்மா வேண்டிய அந்த பாசங்கள் என்று இருந்தது. இப்ப எல்லாம் பாசத்தை விட பணத்துக்கு தான் முக்கியத்துவம். இப்ப சொந்தங்கள் கூட பணம் இல்லாட்டி சொந்தங்கள் கூட அப்படி அண்டு இல்ல. முந்தி அப்படி இல்ல தானே. ஒரு ஒரு நாங்கள் இடம்பெயர்ந்து போய் ஒரு சின்ன ஒரு ஒரு அரை அளவு ஓலக்கோட்டில போட்டுட்டு ஒரு 10 குடும்பம் எல்லாம் மரங்களுக்குள்ளே இருந்து ஒற்றுமையா இருந்து சமைச்சு சாப்பிட்ட காலம் அப்படி இருந்தது. ஆனா இங்க வந்து வெளிநாட்டுல வந்து கூட பிறந்த சகோதரம் என்றாலே ஒரு கிழமை ஒரு மாதத்திலேயே பிரிஞ்சிடம். ஆனா ஊரில் என்றால் அப்படி இல்லை. அடிபட்டு அடிபட்டு காலங்காலமா இருப்பினம். ஆனா இங்க வந்து ஒரு மாதத்திலேயே அந்த உறவு முறைகள் எல்லாம் பிரிஞ்சிடும். அந்த அது என்னண்டே சரியில்லை. இங்க இருக்கிற உறவுகள் கூட அங்க சதையாமையே விட்டுடணும் சகோதரங்களோட எல்லாம். அது பெரிய அது பெரிய வேதனையான சம்பவம். இப்ப
1: ஆமாம் நீங்க சொன்ன மாதிரி இந்த உறவுகளுக்குள்ள சிக்கல் வந்தா இப்ப தாய்நாட்டில எல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய பெற்றோருடைய காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வந்து அந்த உறவு முறை பிரிதல் இருந்தாலும் அது ஒன்று சேர்ந்து விடுறார்கள் கூடிய சீக்கிரமே. ஆனால் புலம்பெயர் நாடுகளில் வந்து அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. அது சேர்ந்தாலுமே அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறதுக்கு வந்து அவர்களுடைய அந்த என்ன சொல்வது தூர தூர இருப்பது ஒரு காரணமாக இருக்குமா?
8: தூரத்தில் இருப்ப அப்படி சொல்ல முடியாது. அப்படி என்று சொன்னா இன்றைக்கு நான் அம்மாவுக்கு பார்த்து எத்தனை விடசமாச்சு, சௌரங்களை பார்த்து எத்தனை விடசமாச்சு. இன்றைக்கும் ஒரு துளி பாசம் குறையவே இல்லை. அந்த நேற்று முந்தினா கூட அம்மாட்ட பேச்சு வந்தது காரணம் கூட அந்த பாசத்தால இப்படி முட்டாள்தனமான பாசம் வைக்காத என்று சொல்லித்தான் பேசினவா அதுக்கு கூட. என்றுன்னா அவ்வளவுக்கு என்னடா எனக்கு அந்த ஒரு தங்கச்சி கூட காய்ச்சல் வந்துட்டது. அதுக்கு அக்கா எல்லாம் எடுத்து அண்டு உங்களை காலை ஏதாவதோ அவளை நாசம் பண்ண இப்படி அம்மா சின்ன விஷயத்துக்கே இந்த இப்படி கத்துறேன் கேட்டேன். அப்ப எவ்வளவு தூரம் இருக்கு அவைகளுக்கு அங்க இருக்கிறதுக்கு தெரியாத கொண்டே காட்ட தெரியும். ஆனா எனக்கு பதட்டம். அப்ப அது பாசம் என்றது வந்து வார்த்தைகளே இல்லை. அது வந்து அது ஒவ்வொருத்த பொறுத்து மனநிலையை பொறுத்து அவ எப்படி சகோர எப்படி அம்மா அப்பா வளர்க்கப்பட்டது எப்படி சகோதரங்களோட பழகி இருக்கணும். இப்ப எந்த வீட்டை கூட சில நேரங்கள்ல அவ கோவத்துல வார்த்தை விட்டுறமாட்டா ஊசி குத்திர மாதிரி குத்தும் சில நேரங்களில் நான் குத்தும். ஆனா நான் அதான் பிறகு முந்திச்சு அவையாவதுல யோசிப்பேன். ஏன் நான் இந்த குடும்பத்துல பிறந்த வேற குடும்பத்துல பிறந்த நல்லா இருந்தது பேரு வேற குடும்ப கதையா கேட்க இது நல்லமா இருக்கு. இந்த இந்த அப்படி எல்லாம் வழிகள் வந்திருக்கு. உடனே ஒரு மற்ற வேண்ட கதையா கேட்க பரவாயில்ல இந்த குடும்பத்துல பிறந்தவடையே இப்படி என்று மகிழ்ச்சி அடைஞ்சு போட்டு இருப்பேன். ஆனால் என்னன்னு சொன்னால் அதான் பேர் அவைக்கே சொல்லுவேன். என்னன்னா நான் என்ன சொன்னேன் இப்ப ஒரு நொடி பார்த்து யார் எந்த உறவுகள்
1: யோசிச்சத பிறகு நீங்க திருப்பி யோசிக்கும் போது உங்களுக்கே சிரிப்பு வரவில்லையா?
8: பேச்சு விழுந்த உடனே சொல்லு அப்படித்தான் பேச்சு வந்தா அப்படித்தான் விழும். எனக்கு ஒரு சின்ன வேண்டாம் நான் திருந்தோனவண்டாக்குதான் பேச்சு பேசுவேன். அப்ப நான் மனதுக்கா யோசிப்பேன் இந்த குடும்பத்துல பிறந்திருந்தேன் வேற குடும்பத்துல பிறந்திருந்தா பல அதுல என்ன அன்பா போதாங்க அங்காலே அதுல அடிவடுறத பார்த்து பரவாயில்ல இந்த குடும்பத்துல இந்த குடும்பத்துல நான் பரவாயில்ல என்ன மனதுக்கா ஜோதிச்சு அது அம்மாவுக்கும் பெருமுறை சொல்லி இருக்கிறேன். சிரிப்பு நான் என்னாலும் சொல்லி இருக்கிறேன். நான் மனசோட்டத அப்படி சொல்லிடுவேன். மற்றது என்னண்டா கூட நான் வந்து உடனே விட்டு கொடுத்து போடுவேன். நான் உடனே நானே எல்லாத்தையும் மறந்து ஆனா உள்ளுக்கும் வலிக்கும். ஆனா தெரியாத மாதிரி போன் எடுத்த கதைக்காக சரிக்கா அப்படியே மறந்துடுவேன். அப்படி அப்படித்தான் நான் விட்டு கொடுத்து போறது, அப்படித்தான் இருக்க வேண்டும். உதாரணத்தை கொண்டு சொல்லி போட்டு போறேன். அந்த இதயத்துக்கு பிரியமானவர்கள் கூட அவர்களை அவமதித்ததில்லை, தினம் தினம் அவர்களை நைக்காத நாளே இல்லை, ஆனா இன்றைக்கு மதிச்சு கொண்டே இருக்கு. அதெல்லாம் வந்து அவ கதைப்பினமோ கதைக்கால பரவாயில்ல, நாங்கள் யாரையுமே அவமதிக்கவோ அன்பா எந்த உறவையும் நாங்கள் நேசத்தோட பார்த்தா இன்றைக்குமே அந்த உறவுகள் எதுவுமே பிடிக்காது. சௌர உறவும் அப்படித்தான். நான் எந்த உடம்புல உயிர்ந்திருக்கும் விலையும் எந்த சௌரங்கள் சிலங்களை கதையா திருமணங்கள் செய்து கதையாமல் போனாலும் நான் காலில் விழுந்தனாலும் கதைச்சு போட்டுதான் போவேன். நான் எந்த உறவையும் விளக்க மாட்டேன்.
1: ஆனாலும் உங்கள் உறவு முறைகள் சிறு வயதுல வந்து குட்டி குட்டி சண்டைகள் எல்லாம் நடந்திருக்குமா? அது எப்படிப்பட்ட ஒரு சண்டையாக இருந்திருக்கு?
8: ஓ, அது சொன்னா இப்பவே சிரிப்பு. நான் சின்னங்களை ஆப்பிள் சாப்பிடுவேன் தங்கத்தியாக சொல்லுவேன், நம்ம ஆப்பிள் வடிவா சாப்பிட என்று சொல்லுவேன். இங்க கணக்கா கிடக்க வடிவா சாப்பிட விருப்பம் இல்லையன்றது இல்ல. அங்க என்ன சொன்னால் இப்ப சின்னங்கள்ல அங்க கொண்டு வேண்டும்னால இப்போ இருந்துட்டுதான் கண்ணால காணுவோம் அங்க. அப்பா அது அம்மா வெட்டிட்டு வந்தால் இவள் பெரிய துண்டு எடுத்துட்டால் அவர் பெரிய துண்டு எடுத்து அதுக்கே அடி வருவோம் என்ன சின்ன இல்ல. அப்ப அதெல்லாம் சின்ன தெரியும் தானே, அந்த சாப்பாடுகள் கூட நல்ல சாப்பாடுகள் வந்தா சின்ன சின்ன சண்டைகள்
1: விழுந்தானே
8: அப்படி எல்லாம் இப்ப சிரிப்பு. இப்ப சொல்லிருந்த நீ இப்ப பாசமா இருக்கிற தங்கச்சியாக முந்தைய சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பெரிய எடுத்துட்டான அடிபட்ட காலங்களும் இருக்கு. நிறைய சண்டைகள் வந்துருக்கு சின்ன வயதுல, நிறைய சண்டைகள் வரும். என்ன சும்மா கலத்தி கொண்டிருக்க எல்லாம் வரும். அப்ப எல்லாம் எரிச்சல் ஆகிறாங்க, இந்த குடும்பத்துக்கு வந்துட்டு வீணா அப்புறம் வந்துட்டு எரிச்சல் பட்ட காலம் இருக்கு. ஆனால் இப்ப அந்த பிரிஞ்சிருக்கேதா என்ன, அங்க இருக்கேக ஒற்றுமையா பாசம் இருக்கு. ஆனா இங்க இருப்ப பிரிஞ்சிருக்கேதான் ஒரு கிரேசி பாசம். இப்ப பார்த்தாலும் அதுல தூக்கி எல்லாம் கொஞ்சி கட்டி பூஜை போய் அந்த தலையில தூக்கி கொண்டு போகணும் போல இருக்கும் அப்படி பாசம். இப்ப அந்த பிரிஞ்சிருக்கேதான் பாசம் அதிகமா இருக்கும்.
1: என்ன அழகாக சொல்லிருக்கேன், அந்த பிரிதல் வந்து நிறைய பாசத்தை உருவாக்கும். அது நீங்க அழகாக சொன்னீர்கள். நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு
8: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன், நல்ல தலைப்பு.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
9: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
9: ஓகே, நீங்க பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டுட்டீங்க. எனக்கு ஒரு தங்கச்சி தான், என்னோட 6 வயது குறைவு. என்னன்னா என்ன சொல்லி போட்டு சொல்றோம் என்னன்னா, அம்மா அப்பாவின் வளப்பிள்ளையும் இருக்கு அந்த ஒற்றுமை. அவன் வந்து தங்கச்சி 6 வருஷத்துக்கு எனக்கு 6 வருஷத்துக்கு பிறந்த, நானே 10 வருஷத்துக்கு தான் பிறந்தேன். அவைக்கு 6 வருஷத்துக்கு பிறந்தோன்னு அப்பா இன்ஜினியரும் அவ தூக்கி கொண்டுதான் திருவியாரு எல்லா இடத்துக்கும் வளரக்கெல்லாம் எனக்கும் சொல்லி தந்து தங்கச்சியை கொடுத்து சாப்பிடுவோம், சமங்க தங்கச்சியோட பயந்து சாப்பிடணும் அப்படி அப்படிதான் வளர்த்தது. ரெண்டுபடியும் எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் கூட வந்தது இல்லை. அவன் என்ன எனக்கு வேணும் அது என்று கேட்டு என்ன ஒன்று இருந்தாலும் நான் கொடுத்துருவேன். அவ்வளவு அன்பா அன்பா தான் வளர்ந்து நாங்கள். அவ பிறகு வளர வளர சங்கீதம் பரதநாட்டியம் எல்லாம் பழகி
1: கொண்டிருந்தோம்.
9: அம்மா படிப்பிச்ச ஸ்கூல்ல பரதநாட்டிய டீச்சரா தான் இருந்தோம் வெளிநாட்டுக்கு, கல்யாணி வெளிநாட்டுக்கு போகும் வரைக்கும். அப்ப அந்த அவட நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் நான் கொஞ்சம் நான் வளர்ந்தோன்னா அப்ப என்னோடதான் பக்கத்து டவுனுக்கு போயிட்டு நாங்கள் இரவுதான் வருவோம். நான் தான் அங்க நின்று அவ பரதநாட்டியம் எல்லாம் முடிஞ்சோன்ன கூட்டி கொண்டு வருவேன் பாதுகாப்பா. அப்பாட என்னோட கம்பல் என்ற இடம் அங்க அப்பாவோட படிப்புற மாஸ்டரோட இருந்தார். அங்க அவற்ற தங்கச்சி ஒரு ஆள் இருந்தவர். அப்ப நான் அங்க சங்கீதத்துக்கு போய் சனி ஞாயிறுல போற சனிக்கெல்லாம் போற நாங்க போயிட்டு சனி ஞாயிறுல அவ கொண்டு விட்டுட்டு அங்க வந்திருக்க தேர்தலாம் ஊத்தி தருவேன். அப்புறம் சாப்பிட்டு கூப்பிட்டு எல்லாம் தான் வருவோம். அப்படியே அந்த
1: அவ்வளவு போனீங்களா இல்லது
9: என்னது
1: இல்ல, நீங்க அந்த வீட்டை நீங்க டீ குடிக்க போனீங்களா இல்ல அந்த பிள்ளைய சைட் அடிக்க போனீங்களா?
9: ஒரே குடும்பமா இருந்தான் எல்லாரும். அவன் வீடுகளுக்கு போய் விசேஷங்கள் இருந்த அதே மாதிரிதான் என்னோட எந்த நண்பர்களும் இருந்துச்சினும் அவைக்கும் தங்கச்சிமா இருந்துச்சினும் எனக்கு தெரிய அப்படி ஒண்ணும் புறன்பாடு அப்படி வந்த இல்லை. ரோட்ல எல்லாம் வந்து போண்டா விளையாண்டு
1: ஒன்று.
9: இப்பத்த ஜெனரேஷனை பார்த்தா எங்களுக்கு ரெண்டு மகள் மேர் 5 வயது வித்தியாசம். அவையும் அப்படித்தான் நாங்க வளர்த்தாங்க. அவ கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டோ இல்லாட்டி என்னென்னாலும் ரெண்டு பேருக்கும் அக்ரிமெண்ட் வராட்டி அடுத்த நாளே உண்டாயிருவி நம்ம அப்படித்தான். அதுதான் நான் சொல்ல வந்தேன்.
1: அழகாக சொல்லிருக்கலாமா, இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
9: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. ஆமாம், அந்த உறவு முறைகளுக்குள் வந்து பழைய மாதிரி பழைய காலகட்டத்திலேயே, அதாவது எங்களுடைய பெற்றோருடைய தாத்தா பாட்டினுடைய காலகட்டத்தில் இருந்த உறவு முறைக்கும் இப்பொழுதைய உறவு முறைக்கும் அண்ணன் தங்கியோ இல்லாத அக்கா தம்பி உறவு முறையோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது இறுதியில் வந்து அது ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அந்த உறவு முறைக்குள்ள தூரங்களாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன சண்டைகள் வருவது எல்லாருடைய வீடுகளிலும் சகஜம்தான். அந்த சண்டை போடாமல் அந்த இருந்தால்தான் அந்த உறவு பாலம் வந்து மிகவும் இன்னும் அந்யோன்யமாக அது வருவது மிகவும் கடினம். அந்த சின்ன வயது எல்லாம் நிறைய சண்டைகள் போட்டால் தான் அவர்கள் நிறைய ஒற்றுமையாக இருப்பார்கள். அதே போல இப்பொழுதைய காலகட்டத்திலையும் அந்த குழந்தைகளுக்குள்ள நிறைய சண்டைகள் இருந்தாலும் அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் என்பது தான் இப்போ தெரிகிற ஒரு விடயம். அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக உறவு பாலமாக இருக்கிறது பெற்றோர்கள். பெற்றோர்கள் வந்து அந்த பெற்றோர்களுடைய அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விதங்கள் இருக்கிறது அந்த அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு கதைக்கலாம். வணக்கம்.
10: இந்த நாட்டு கலாச்சாரம் பார்க்கும்போது கொஞ்சம் அழிவின் விளிம்பில் இருக்கிற ஒரு சமாச்சாரமா தான் தெரியுது கிட்டத்தட்ட. ஏன்னா நீங்க வந்து சிச்சுவேஷன் வேணப்ப நம்ம நாட்டுல அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நிறைய அந்த பொருளாதார தாக்கம் அந்த தாக்கம் இந்த தாக்கம் நம்மள அவ்வளவு சீக்கிரமா ரீச் ஆகாது. அம்பாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். ரெண்டாவது அங்க ஒரு கூட்டு குடும்பமா இருப்போம். இப்பயும் சில பேர் கூட்டு குடும்பமா இருக்காங்க. தான் நாடாட்டி போனாலும் சதை ஆடும்பாங்க. அப்படி சதை ஆடணும்னு உதவி கொடுத்து ஆட வச்சிருவாங்க. அங்க இங்க கிட்டே நெருங்க முடியாது இல்லையா, அந்த இங்க இங்க இந்த ரூல்ஸ். அது ரெண்டாவது இப்ப நம்ம காலையில எழுந்தாவே காலையில ட்ரம்ப் என்ன சொல்லுவாரு, எங்க போர் நடக்கும், நம்ம எத்தனை வேலை செய்யணும், அந்த திங்கிங்ல எல்லாரும் ஓடிட்டு இருக்கு. உண்மையில சொந்தக்காரங்கிட்டு போகணும்னு நினைச்சா கூட இது ஒரு திங்கிங்கா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இங்க பெரிய மேலை நாட்டுல போட்டோம் அதிகம் நம்ம நாடுகள ஒத்து போகும்போது. ஸோ அது வந்து நீங்க சொன்ன பெற்றோர்கள் காரணம் இல்லைனா மெயினா பிள்ளைகள் சொன்ன ஊர்லன்னு சொல்லுவாங்க ஆடு பாக குட்டி உறவும்பாங்க. என்ன மேல ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க, எருமை ஹிட்லர் இவருங்க பேசிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா குழந்தைங்க போயிட்டு இருக்கும், அந்த குழந்தைங்க தான் உறவு பாலம். அந்த குழந்தைங்க வந்து நம்ம குழந்தைங்கள் வந்து முதன் முதல்ல ஒரு நேரில் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம பழக விடணும். அது அந்த பெரும்பிள்ளையா இருந்தாலும் சிறும்பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரும்பிள்ளைன்னா தாத்தா பாட்டி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் பழக விடணும்.
1: காந்தி சொன்னார் வடிவாக. ஆமா
10: ஆமா. சோ பழக விட்டாதான் அந்த குழந்தை வந்து பிள்ளை பிள்ளையா இருக்கும், இல்லைன்னா நமக்கு பிற்காக தொல்லையாவே மாறிடும். ஏன்னா யாருமே என்னன்னு தெரியாது, எதா இருந்தாலும் ஒரு இது மாதிரி ஆயிடுவாங்க. சோ இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அங்க நம்ம வந்து இந்த பல பிரச்சனைகள் இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க பாத்துட்டு இருப்போம், யாராவது தெருவில் போறாங்க, பக்கத்து போறாங்க, அந்த போறாங்க, இங்க போறாங்க. இங்க பார்த்தா எல்லாமே சீல்டு, எல்லா கதையும் முடிதா இருக்கும், எப்போதும் முடிதா இருக்கும். நம்ம ஆள் பாக்குறதுனா கூட இங்க சொன்ன சில வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிரைவ் கிராஸ் பண்ணி போனோம் பிரைவேசின்னு சொல்லிடுறாங்க, அந்த பக்கமே நடந்து போக கூடாது. ஸோ அந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் நம்ம ஊர்ல இல்லாதனால அங்க உறவுகள் கொஞ்சம் நல்லாவே அதிகமா இருக்கு. இங்க ஒரு பொருளாதார சூழ்நிலை அந்த சூழ்நிலை அதனால உறவுகளும் கம்மி. இங்க என்ன சில பேருக்கு அண்ணன் தம்பி இருப்பாங்க, சில பேர் அக்கா தங்கச்சி இருப்பாங்க, சில பேர் மாமா இங்க இருப்பாங்க, சில பேர் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இங்க கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இன்னும் அதையும் தாண்டி உறவு முறைகள் இப்ப நல்ல வாய்ப்பு காரணங்கள் திரும்ப நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வர்றாங்க போறாங்க. கோயில் திருவிழா இப்ப நாங்க கூட இந்த ரெண்டு மூணு திருவிழாவுக்கு போனேன், இங்க தேர் திருவிழாவுக்கு. அப்போ இவ்வளவு தமிழ் மக்கள் இருக்காங்களா, என்ன நம்ம கண்ணுதான் ஏதோ பிரச்சனையா, கண்ணு ஆபரேஷன் பண்ணுமா என்னன்னு தெரியல. நார்மலா இருக்கும்போது யாருமே கண்ணில் பட மாட்டேன்றாங்க, இங்க இருந்து இவ்வளவுதான் இருக்காங்களே அப்படின்னு. ஸோ அப்படி இருக்காங்க. ஸோ எல்லாம் நேரம் காரம் இதெல்லாம் போட்டு இருக்கும். அதையும் தாண்டி அண்ணன் தங்கி அக்கா தங்கச்சி இவங்கள வந்து நீங்க உள்ளுக்குள்ள புகைச்சல் இருக்குதான் இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தா பேசிட்டு இருப்பாங்க, பழகிட்டுப்பாங்க. சில காரணங்கள் நம்ம சில வேலைகள் அவங்கள சார்ந்து இருக்க வேண்டியது. நம்ம மெயினாக இங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களை நம்ம தகச்சவே முடியாது. என்னதான் தப்பு செஞ்சாலும் கொஞ்சம் அனுசரித்தான் போகணும். ஏன்னா அங்கே இருக்க நம்மளுக்கு காரியம் ஆகணும். இப்போ இருக்கிற சட்ட திட்டங்களும் பார்த்து நம்ம போய் பண்ணுவோம். இங்கேருந்து போகும்போது ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் மேக்ஸிமம் நாலு வாரம் போவோம். அதுபோல் ஜெட்லாக் புட்லாக்கெல்லாம் போய் ஒரு ரெண்டு மூணு வாரம் மிஞ்சி நிற்கும். அதுலேயும் போய் அங்கே போய் நம்ம வேலைக்காரன்னா நம்ம போனால் வேலை ஆகாது. ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ அந்த உறவுங்கிறது அங்கங்க நல்லா இருக்கும், இங்கேயும் இருக்கு, ஆனால் அங்கே கம்பேர் பண்ணி கம்மியாக தான் இருக்கும். அதையும் தாண்டி நல்லதாக இருக்கும்.
1: ஆமாம், அழகாக சொன்னிருக்க, கடகடன்ட்டு அழகாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னிருக்க, வாழ்த்துக்கள், நன்றி.
10: நன்றி, நன்றி, நன்றி.
1: அழைப்பில் இருக்க மடத்தை நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
11: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் செல்வி கிடைக்கிறேன்.
1: நல்லா இருக்கிறேன் செல்வி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் என்ன செல்வியை காணிலேருந்து ஜோசித்து கொண்டிருந்தேன்.
11: இல்ல இல்ல, நான் வெள்ளனம் வந்தேன், நான் லைன்ல தான் இருந்தேன். நாங்க ஃப்ரீயா இருக்கங்களே, யாரும் போன் பண்ண
1: மாட்டினோம்.
11: நாங்க இங்க இருக்கங்களதான் எல்லாரும் போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது என்ன. அப்ப பேரு லைன் கட் ஆவே போயிட்டது. நான் யோசிக்க திருப்பிதான் சேர்ந்து லைனுக்கு வந்தேன்.
1: நன்றி, உங்கள் வருகைக்கு சொல்லுங்க.
11: உறவுகள் வந்து பணத்தை வச்சுதான் பேரு. தலக்கணமும் அந்த அது உறவு என்னென்ன ஒற்றுமையா இருந்தா எங்கேயும் மதிப்பு இருக்கு. அந்த இது இல்ல, அந்த கூட்டு குடும்பம், ஏன்னா கூட்டு குடும்பம் ரொம்ப பிடிக்கும். கூட்டு குடும்பமா அவ்வளவு சந்தோஷம் என்ன, சின்னதுகளை எல்லாம் சேர்ந்து தான்றது. பெரிய பெரிய ஆக்களுக்கு சண்டைனா சின்னதுகளுக்கு சொல்லி கொடுக்க கூடாது முதல். அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் பிறகுல அண்ணன் போய் மனைவிட்டியோ தங்கச்சி போய் ஹஸ்பண்ட்ட சொல்லும் போது பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும். அதே தலையிடாம இருந்துச்சுன்னா பிரச்சனையே வராது. அவன் தலையிடும் போதுதான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். சிலர் சொல்ல மாட்டேன்னா அமைக்கி அதை போயிடுவினாம தெரியாத மாதிரி. அப்படி என்று போக குடும்பங்களுக்கு பிரச்சனை வராது. சிலருக்கு வந்து படிப்பை வச்சு ஆக்கள ஜட்ஜ் பண்ணிவினாம், பணத்தை வச்சு பாப்பினாம். ஆனா ஒரு கஷ்டத்துக்கு உதவுறது அந்த பணமும் இதுவும் இல்லையேனா. அந்த ஒரு உதண்டா என்னண்டாலுக்கும் தன் உறவுதான் வந்து முன்னுக்கு நிக்குமன்றது தெரியாது. பிள்ளைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இது உறவிட இங்க பிள்ளைகள் வந்து கேட்காது. சில பிள்ளைகள் வந்து சேதப்பன் சொல்லி கொடுத்தாலும் சில பிள்ளைகள் அதை பற்றி கேட்க, நீங்க உங்க நீங்க சவராம நீங்க குத்துப்படுங்க, ஏன் எங்க இந்த உங்களோட சிப்ளிங்க நீங்க குத்துப்பட்டா எங்களை கூட சேர்க்காதே என்று. அதுகளெல்லாம் கிடைக்குங்க, அதுகளுக்கு பிரச்சனையே இல்ல. அதுகள் அதை பெரிய கஷ்டம் அப்படியே ஒரு உதவு தான் வருங்க. இந்த பெரியாக்கள் தானே அதை தூண்டி விட்டுட்டு பாக்குறது என்ன. அப்ப அக்கான் அக்கான் அக்கான் சொன்னாலும் அந்த காலத்துல அக்கா அண்ணான்னா அது அப்பா அம்மா மாதிரி. அப்ப என்ன கஷ்டத்தை அக்கா எடுத்தனாலும் அண்ணா இதுலாம் தங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க வேண்டியிருக்கு. இப்ப அந்த தயாரே இங்க நாட்டுல குறைஞ்சிடுது. பிள்ளைகளுக்கு அது இன்னொரு ஈகோ இருக்கு, எந்த பிள்ளை படிச்சுட்டேன்னா தாண்ட பிள்ளை அதுக்குள்ளேயே இருக்குண்டர். அது எல்லாமே அது என்ன சொல்றது, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது உறவு தெரிஞ்சிட்டுதல்டா, இது எங்களுக்கு உறவு எல்லாம் சேர்ந்துருக்கணும். சேர்ந்திருந்தா உறவுகள் சேர்ந்திருந்தாலும் தங்களுக்கு தலை மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே வராது. அப்ப அந்த ஊர்ல வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஊருக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிவிடும். அப்ப கல்யாணம் பண்ணிருக்கனா இந்த தெரியுந்தானே ஒரு பையனையோ பொண்ணோ எப்படி இருக்கு, நாங்க அந்த குடும்பத்துக்கு ஒத்து வருமா வராதான்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணி வைப்பினோம். அப்ப அந்த பிரிவுகள் கொஞ்சம் பெறாது என்ன.
1: ஆனால் இப்ப ஊர்ல வந்து இப்ப அக்காக்கு அண்ணாக்கு அந்த முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் வந்து அந்த வீட்டினுடைய பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம். அங்க வந்து பேரண்ட்ஸ் தான் அங்கே சொல்லி கொடுப்பார்கள், அடுத்ததா அண்ணாவிடம் அந்த பொறுப்பு போகும், இல்லை அக்காவிடம் அந்த பொறுப்பு போகும். ஆனால் இப்பொழுதைய காலகட்டத்தில் வந்து எல்லாருமே இண்டிபெண்டாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்குதா?
11: பிள்ளைகளுக்கு இப்ப நீங்க அக்கா அக்காண்ட இப்ப பொண்ணுங்க பையனா நீ அண்ணா அண்ணா கேட்டுச்சை அண்ணாவோட சேர்ந்து கதைச்சு செய்யன்னு சொல்ல வேணும். அது பெரும்பாலும் இடங்களும் சொல்லி கொடுக்குற இல்லையோ. இப்ப பொம்பளை பிள்ளைங்க அக்காடுக்கு சிலவிட அக்காண்ட இது நல்லா இருக்கு, சிலவிட தங்கச்சி இது நல்லா இருக்கு, மேன ஐடியா வருது இதுகள் எல்லாம். சில தங்கச்சியாருக்கு வந்து சேர்ந்து போற இதுவும் இருக்கு
1: மேன.
11: அப்ப சொல்லி கொடுக்கணும் பிள்ளைய, நீ இந்த அக்காட்ட கேட்டுச்சை இது தங்கச்சியும் சேர்த்து கதைச்சு செய்யுங்கோ,
12: ரெண்டு கதை. இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா எங்க பார்த்தாலும் மோஸ்ட்லி ஒரு வீட்டுல ரெண்டு பொம்பளை பிள்ளையா இருக்கும், இல்லையா ரெண்டு ஆம்பளை பிள்ளையா இருக்கும், இல்ல மூன்று பொம்பளை பிள்ளையா இருக்கும், மூன்று ஆம்பளை பிள்ளையா இருக்கும். அங்கே கொஞ்சம் பிரச்சனை வராது, சான்சஸ் இருக்காது. இது அக்கா அண்ணா தம்பி என்று வரும்போது தான் நாங்க கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஒரு இடையில பாத்தீங்க தானே, இங்க அண்ணா 10 பவுன்ல தாலி கட்டினா தம்பி 15 பவுன்ல கட்டும், அக்கா பெரிய வீடு வாங்கினா தங்கச்சி அதை விட பெரிய வீடு வாங்கும். இங்க இருக்க அண்ணா இங்க இருந்து ஒரு சவரம் உழைச்சி ஊருக்கு அனுப்புனா ஓ அக்கா இந்த இதுல கட்டிட்டா எனக்கு அதை விட கொஞ்சம் பெருசா கட்டித்தான் அது நிற்கும்.
1: ஆனால் இந்த உறவு முறையில வந்து இப்ப திருமணத்துக்கு முந்தி ஒரு உறவு முறை ஒரு வித்தியாசமாக இருக்கும், அந்த திருமணத்துக்கு பிறகுதான் அந்த சிக்கல்கள் பெரிதாகிற மாதிரி இருக்கிறது.
12: ஊருக்குள்ள செய்யும் போது எல்லாரும் பார்த்துதானே செய்வேன், அந்த பிள்ளை எப்படி என்ன தெரியுமே, அப்ப வந்து போற பிள்ளையா இருக்கும், ஒன்றா படிக்கிறதா இருக்கும், அப்ப தெரியும். ஆனா இது ஊர் விட்டு கூட தெரியாது தானே. இப்ப உங்கள்ட்ட ஃப்ரெண்ட் இப்ப கல்யாணம் பேசுறேன், நான் உங்களோட ஃப்ரெண்ட போய் கேட்கும்னா உங்களோட பெரிய கேட்கணும்னா உங்களோட ஃப்ரெண்டு நீங்க இருந்தாலும் நல்லது தானே சொல்லும், இந்த குறை சொன்னா என்ன தானே. அதே மாதிரி தான் இதுவும். அப்ப அந்த ஊருக்குள்ள செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இல்ல. ஆனா ஊரு விட்டு நீங்க ஊருக்கு போகும் போதுதான் தெரியாது. அப்ப அவங்க அந்த தேதப்பதை சொல்லி கொடுப்பினவன் சில வீட்டுல தேதப்பன் சொல்லி கொடுக்கறதும் இருக்கு. நீ உண்டையில விட்டு கொடுக்காத நீதான் நாங்க கெத்தா இருக்கணும் சொல்லி கொடுக்கறவையும் இருக்கணும் தானே. அப்படியான விளக்கையும் குடும்பங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த அந்த நேரத்துல பிரச்சனை வர மாட்டா என்னன்னா அக்கா அக்கா தம்பிக்குள்ள அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் அந்த சொந்தத்துக்கு கல்யாணம் பண்ணிவினா அப்பதான் அது பிரச்சனை வரும். என்னன்னா சில விருப்பம் இல்லாம இருக்கும், அதுக்குள்ளதான் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வறுமைய ஒழிய மாற்றி போய் அது பேருந்து நாளடைவில் அது ஆயிரும், ஒற்றுமை ஆயிரும். இப்ப இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த இல்லாட்டாலும் பேரண்ட்ஸுக்கு இருக்கு, பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகளை சொல்லி கெடுக்கிறது நரவாசி. அந்த பிள்ளைகள் அதுல தெரியாது, எல்லாமே கசின்ஸ் தானே. நாங்க அப்ப மாமா மச்சான் தானே பழகுவோம், பார்த்தேன்னா மச்சான் நின்றுட்டு நாங்க கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்குமே. இங்க எல்லாம் சவரங்களை தான் பழகுங்க, கசின்ஸ் எல்லாம் சவரங்களா பழகுங்க. அப்ப அதுகளுக்கு அந்த வித்தியாசம் தெரியாது, அப்ப அது ஈகோவும் இருக்காது அதுகளுக்கு. அவள் படிச்சா படிக்கட்டும், நானே தெரியுது.
1: அடுத்தது இப்ப ஜெனரேஷன்ல பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன், இப்ப தன்னுடைய சித்தியோ தன்னுடைய அத்தை யாராக இருந்தாலும் அந்த குழந்தை அதனுடைய வயதத்த பிள்ளையின் பேரை சொல்லி அவேண்ட அம்மாண்டு தான் சொல்லுவேன், அவேண்ட அம்மா அவேண்ட அப்பாண்டு தான் சொல்லுவார்களே தவிர தன்னுடைய சித்தி தன்னுடைய அது அது வந்து பெற்றோர் தான் அதுக்கான காரணமாக இருக்குமா அது சொல்லி கொடுக்காத?
12: அப்படி அண்டி இல்ல. இப்ப நான் கூட்டு குடும்பம், நானும் தங்கச்சியும் கூட்டு குடும்பமா தான் இருக்கிறோம். ஆனா எந்த பொண்ணு என்ன செய்யுமென்னா சிட்டி பொண்ணு பாக்காம அது எல்லாமே வேலையும் செய்யுங்கள், சாப்பாடை தீத்துங்க தூக்குங்க வளர்ந்து. ஆனா தங்கச்சிட்ட பிள்ளை என்ன அக்காண்டுதான் கூப்பிடும், மூன்று தேதப்பன் என்ன அக்காண்டு கூப்பிடுறதுனால கூப்பிடும். அப்ப தாய் சொல்லி என்ன அக்காண்டு கூப்பிடாத பெரியம்மாட நீங்க விரும்பினா அவ அப்படி கூப்பிடுவோம், ஆனா நான் அக்காண்டுதான் கூப்பிடுவேன். ஆனா அது சொல்லுக்கலாம், உங்க அம்மா கூப்பிடுறேன் தாங்க இந்த பிள்ளைகள சொல்லு, நான் கூப்பிடுறேன் அக்காவை கூப்பிடுறேன்னு சொன்னா உங்க அம்மானு சொல்லு, அதே அதுக்கு அப்படி ஒரு இதா வந்துட்டுது. அது தேதப்பன் சொல்லி கொடுக்குறேல தங்கச்சியும் அருமை சொல்லி கொடுக்குறேன் இல்ல. அது நான் செல்லியக்கா கூப்பிடுறான் என்ன செல்லியக்கான்னு கூப்பிடுனா செல்லியக்கா கூப்பிடுறான்னு சொல்லாம உங்களுடைய அம்மாண்டுதான் சொல்லுவாளுவேன். தங்கச்சியில போகுது எந்த பிள்ளையிட போய் உங்க அம்மா கூப்பிடுறான்னு தான் சொல்லுவேன். செல்லியக்கா
1: கூப்பிடுறேன் நிறைய குழந்தைகள் அப்படித்தான் சொல்வார்கள்.
12: என்ன இதான் கூப்பிடும் போது அக்காண்டு கூப்பிடுவா. ஆனா அந்த அஞ்சு குத்துப்படும். ஆனா அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அஞ்சும் ஒன்றா இருந்து ஒரே பிளேட்ல தின்னுங்க. அவ அந்த பார்க்க ஆசையா இருக்கும். அதான் கூட்டு குடும்பம் எவ்வளவு முக்கியத்துவம் அப்ப யோசிப்பேன்னு
1: கண்டிப்பா.
12: அப்ப அந்த கூட்டு குடும்பம் ஒற்றுமையா இருக்குன்னா அங்க இருக்கிற ரெண்டு வெளியில இருந்து வந்த ஆம்பளைய அந்த வெளியில இருந்து வந்த ஆம்பளைய அதுக்கு இன்வால்வ் ஆகுற இல்ல. அந்த அந்த ஆம்பளைய ரெண்டும் இன்வால்வ் ஆகாம இருக்கிற போது அந்த குடும்பம் பிரியே இல்ல.
1: அதே மாதிரி நிறைய தகவல்கள் அழகாக சொன்னீர்கள். இணைந்து சிறப்பித்த மிக மிக்க நன்றி செல்வி.
12: நன்றி
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
13: வணக்கம், தேவதாஸ் கேட்கிறேன்.

0: சாணம் கௌரவம் அதை இட்டு சில பேர் புரிஞ்சு வாழ்றதுக்கோ.
1: பணம் தானே தீர்மானிக்குது கௌரவத்தை, அப்படியா?
0: பணமும் வேலை. இப்ப என்ன ஜாப் செய்கிறார், இப்ப அவர் லோயரா இருப்பார், இவர் கிளாக்கா இருப்பார், இவர் வேற ஹவுஸ்ல வேலை செய்வா, அவ லோயரா அப்படி டாக்டரா இருப்பா, அப்படியான ஏற்றத்தாழ்வு இருக்கிறதால அந்த ஒற்றுமை இருக்கிற மாதிரி தென்படுது. ஆனால் சட்ட உறவு இருந்தாலும் அது வித்தியாசமான ஒரு புரிவு. அது கொஞ்சம் தூர இடங்கள்ல இருந்தாலும் சந்திக்கிற தன்மை குறைவா இருக்கும். இப்ப நாங்கள ஊர்ல இருக்கிற ஒரே வீட்டுல ஒரே ஊர்ல இருக்கிறதால எங்களுக்கு கூட தொடர்புகள் இருக்கிறதால சந்தோஷமா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். இங்க அப்படி இல்லை, இங்க தூரங்கள்ல இருக்கிறதால வருஷத்துக்கு ஒருக்கா சந்திக்கிறோம்ன்றத தெரியாது. அதை விட இப்ப இங்க உள்ள பிரச்சனையும் அங்க உள்ள ஒரு பிரச்சனையும் இருக்குது உண்டு. சோதனங்கள் புரிகிறதுக்கும் அந்த சந்தோஷ இன்மையை காண்றதுக்கும் கல்யாணம் செய்யறது. கல்யாணம் செய்த உடனும் அவன் வாய்ப்பையும் அவன் ஹஸ்பண்ட் சூழ்நிலை கேட்டு சோதனங்கள் புரிஞ்சு நடங்குற தன்மையில் இருக்குது. எங்கட ஊர்ல எல்லாம் எந்த கண்ணுக்கு முன்னாலேயே தண்டு சோதரியமா இருந்தவன் கல்யாணம் செய்த உடனும் இந்த வீட்டுல நடுவிலேயே மதுர் காட்டினவன், அதாவது புரிம்பு எனக்கு இங்கால உனக்கு உங்க அலைன்னு சொல்லி இங்கால வரக்கூடாதுன்ற மாதிரி. அதே மாதிரி என்ன என்ன ஒரு குடும்பத்துல கண்டுதான் அவையும் ரெண்டு ஆம்பளையால் சோதனங்கள் நல்ல சந்தோஷமா இருந்தவ கல்யாணம் செய்து ஒரு மூன்று மாதத்துல அதுக்கு பெரிய சண்டை வந்து எல்லாம் லோயரை வச்சு எல்லாம் புரிச்சு சொத்துக்களை எல்லாம் வாழ்க்கையிலேயே கதைக்காம இருந்தவர்களும் இருக்கலாம்.
1: அதே நேரத்தில் அந்த உறவுகள்ல நிறைய பிரச்சனைகள் வருகிறது.
0: அது உண்மை, அது சரியான உண்மை. இப்ப எந்த சோதனங்கள் இப்ப நான் என்னுடைய குடும்பத்தை சொல்ல போனாலும் எனக்கு தம்பி ஒரு நாள் வெளிநாட்டுல இருக்கிற தம்பியின் வாய்ப்பும் வாய்ப்பின் பிரச்சனையால இப்ப என்னோட தம்பி கலைக்கிறது குறைவு, நானும் கலைக்கிறது குறைவு, அவர் என்னோட கலைச்சி வருஷ கணக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி என்னுடைய வாய்ப்பும் காரணங்களா இருக்குது, அவன் சோதனங்களுக்கு உறவு இல்லாத காரணம். அதாவது கல்யாணம் செய்த உடனும் கல சோதனங்கள் சரியான ஒரு ஒற்றுமை இல்லாமத்தான் கூடுதலா இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல சில குடும்பங்கள் நல்ல சந்தோஷமா இருக்கிறது உண்மை. அது
1: கண்டிப்பா.
0: ஆனா கூடுதலான எந்த கண்ணுக்கு உட்பட்டதா பார்த்தா கல்யாணம் செய்த உடனே உறவுகள் குறைஞ்சு கொண்டுதான் போகுது. அவன் அன்பு தன்மை சரியான குறைஞ்சு கொண்டு போகுது. அது நான் நேர கண்டு கொண்டிருக்கிறேன். அது ஒரு ஒரு கூடாத நிலைமைக்கு தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு நன்மை தீமையல்ல, சில வழியில வந்து சந்திச்சு சந்தோஷமாகற தன்மையிலும் இருக்குது. சில சோதனங்கள்
1: அதற்கான முக்கிய காரணம் வந்து இப்ப சின்னனா இருக்கும் பொழுது இப்ப தன்னுடைய தந்தை தான் அந்த பொறுப்பை எடுத்திருப்பார். அப்ப அவர்களுக்கு அந்த பொறுப்புகள் தெரியாது. திருமணமாகி போகும் பொழுது அந்த பொறுப்புகள் கூடும் பொழுது தன்னுடைய பாதைகள் மாறுது. அங்க அதனால ஒரு பெரிய சிக்கலாக இருக்குமா?
0: கண்டிப்பா, அதான் உண்மை, அதான் உண்மை. அதாவது நீங்க கல்யாணம் செய்து போனவுடன் அவாவது ஒரு மந்திர ஆலோசனை மாதிரி அவன் இந்த பிராயினை மோஸ் பண்ணிவினான். நீ தனியா வாழ வேணும், நீ சேர்க்க வேணும், நீ சகோதரத்துக்கு கொடுக்க கூடாது, அவைய பாரு எப்படி இருக்கிற, நீ எப்படி இருக்கிற என்று ஒரு ஒரு ஒரு பிரெயின் வாஷ் செய்யறதால அவரும் அந்த அவரும் சகோதரங்களும் முற்றாக மாறக்கூடிய தன்மை வருது ஒவ்வொரு குடும்பங்கள்.
1: அது மட்டுமின்றி இப்ப அவருக்கு பொறுப்புகள் என்றா அவருக்கு வேலைக்கு போகணும், தன்னுடைய குடும்பத்தை தனக்கண்டு ஒரு குடும்பமாக இருந்தாப்புற தனக்கு குழந்தைகள் என்று தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக அதனாலும் ஒரு காரணமாக இருக்குமான்னு நான் கேட்கின்றேன்.
0: கண்டிப்பா, அதான் கண்டிப்பா, அதாவது ஒரு சுயநலம் கூடுதலாக ஏற்படுது. இப்படி கல்யாணம் செய்தோம்னா தந்த பிள்ளை தந்த மனைவி தந்த சொத்து யோசிக்க தொடங்கல. உண்மையான சோதனங்களை சிந்திக்கிற அளவுக்கோ அதை அன்பு வைக்கிறதுக்கோ அதை உதவி செய்யறது இல்லையோ அந்த மாற்றம் இல்லாம போகுது. அதாவது அந்த பற்று முந்தி இருந்த பற்று துப்பரவை அறுந்து போகுது கூடுதலான குடும்பத்துல. அதுல நான் சொல்ல போனா கூடுதலான வாழ்க்கை கல்யாணம் செய்தாப்புறதான் மாறுது. அதுக்கு முதல் சோதனங்களா ஒரு தாயோட இருக்கல, ஒரு கூட்டு குடும்பமா இருக்கல, அந்த சந்தோஷம் கல்யாணம் செய்த அப்புறம் அந்த சந்தோஷம் இல்லாதான் போகுது கூடுதலான குடும்பத்துல. ஆனா சில குடும்பம் சந்தோஷமா இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். அதுக்கு நான் வாதாட வர இல்லை.
1: கண்டிப்பா
0: தொடர்ந்து சந்தோஷமா தான் இருக்குதுகள். ஆனா 175 வீதமா ஒரு சில இடங்கள்ல சந்தோஷமா இருக்குதுகள், சில நேர்மையா சொல்லி நம்ம நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை

0: இல்ல, பணத்தால் ஒரு பிரச்சனையும் வர இல்ல, அது உண்மையா இருக்கலாம். ஆனாலும் என்னுடைய அனுபவத்துல கூடுதலாக பணம் புதிய வாழ்வு மாறிக்கொண்டு போகல, மாற்றம் ஏற்படுது, சகோதர பாசங்கள் குறைஞ்சொண்டுதான் போகுது. சில குடும்பத்துல சகோதரங்கள் தான் சகோதரங்களுக்கு எதிர்ப்பா இருக்குது, அதாவது வில்லன் மாதிரி வாழ்றதும் சகோதரங்கள்ல சில சகோதரங்கள் இருக்குது. இவர் நல்லா வாழக்கூடாது, இவர் நல்லா படிக்கக்கூடாது, அதாவது வேற ஆக்களை விட, நண்பர்கள் வேற தூரத்து ஆக்களை விட சோதனங்களுக்கு எதிர்ப்போ கூடி கொண்டு போகுது. அது என்ன என்னன்னு தெரியல. அது ஆக ஒரு எதிர்காலம் ஒரு சிறப்பு அமையாதுன்றதான் நான் நிற்கிறேன். இப்படி தன்மை இருக்கும்.
1: அழகாக நிறைய தகவல்கள் சொன்னீர்கள். வாழ்த்துக்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு.
0: நன்றி
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் மதன் கதைக்கின்றே. நீங்கள் அருமையான சரியங்கம் கொடுத்துருக்கீங்க.
1: நன்றி, சொல்லுங்கள்.
2: உங்களை மாதிரி நல்ல கடுமையாக சிந்திச்சு இப்படி செயல்பட்டால் சகோதரங்களும் இதை மாதிரி சிந்திச்சு செயல்பட்டால் எல்லாருமே உலகமே திரும்பி பார்க்கும் சகோதரங்களை நல்லா இருக்கிறீர்கள் என்று. அது மாதிரி மற்றது என்ன பண்றது, சௌரங்கள் ஒட்டியமா இருப்பது காரணம் தந்தையும் தாயும் தான். அவர்கள் அந்த குருவி கூடு மாதிரி அவர்களை சின்ன வயதுல இருந்தே நல்ல பண்பட்டவர்களாக வளர்த்தெடுத்தால் அந்த பிள்ளைகள் அவர் கணவென்ற சொல்லையும் கேட்காது, பிள்ளைகள்ன்ற சொல்லையும் கேட்காது. அது சௌரங்கள் இப்ப நாலு சௌரங்கள் ரெடி, ஆறு சௌரங்கள், ரெண்டு சௌரங்கள் இருந்தால் அவர்கள் தங்கட சகோதரத்துக்காண்டி எங்கேயுமே நிப்பார்கள், எதுலையுமே விட்டு கொடுக்க மாட்டார்கள். என்ன பொறுத்தவரை நான் அப்படித்தான். நான் இப்ப மனைவியோட பிள்ளைகளோட கதைச்சாலும் இப்ப அக்கா தங்கச்சி என்று சொன்னால் நான் இப்ப அவர்கள் எனக்கு ஒரு முதல் உரிமை என்று சரியவில்லை. எனப்பாரு ஒரு கல்யாணம் ரெண்டு வைங்களேன், அதுல ஒரு விளக்கேத்த விடவில்லை. முறைமாமன் நான் இருந்தாலும் என்ன விளக்கேத்த விடாட்டியும் அந்த இடத்தை நான் போய் நிப்பேன், புற திரும்பவும் போவேன், நான் வீடு தேடி போவேன். அந்த அந்த இது இருக்கணும். அந்த ஈகோ என்றத முதல்ல அறவோட ஒழிக்கணும். மற்றது சகோதர பாசத்தை தான் முன்னுக்கு வைக்கணும். இப்ப தங்கச்சி பெரிய வீடு வாங்கிட்டான்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்னா, நான் நல்ல ஒரு டெஸ்லா கார் ஒன்று எடுக்கணும். மற்ற அடுத்த சகோதரம் என்ன சொன்னால் 15, 20, 30, 40 தாலி கொடியை கட்டணும். அப்ப அடுத்த சகோதரம் என்ன செய்யணும் சொன்னால் வேற ஒரு நல்ல ஒரு முயற்சி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி ஒன்றை செய்யணும். அப்ப நாலு பேருமே நாலு விதத்துல முன்னேற்றத்தை காட்ட வேணும். அப்ப அதுதான் ஒரு அந்த அந்த குடும்ப அந்த சகோதரங்கள் ஒற்றுமை இருப்பதுக்கு காரணம். இப்ப அவர் வீடு வாங்கிட்டானே, நாங்க ஓடி போய் வீட்டை வாங்கக்கூடாது. அப்ப நாங்கள் வித்து மற்ற விதத்துல உயர்த்தி காட்டணும். அப்ப நாங்கள் எப்போதுமே ஒற்றுமையா இருக்கணும். சகோதரன்னு சொன்னால் ஒற்றுமையாக எப்போதுமே இருக்க வேணும்.
1: சொன்ன மாதிரி பெற்றோர் வந்து மிக முக்கிய பங்கா இருக்கலாம். அப்படியா?
2: கண்டிப்பா. 100 வீதம் 101 வீதம் இல்ல, 200 வீதம் இல்ல, 1000 வீதம் சொல்லலாம். பெற்றோர் தான் அங்க முக்கிய காரணம். மற்றது இப்ப சகோதரங்கள அந்த அன்பை கெடுக்கிறது குறைப்பது சுத்தி வர இருப்பவர்கள். மற்றது அவரை கல்யாணம் செய்ய கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அவர்களும் சில இடங்கள்ல சில இடங்களை ஊண்டி கிண்டி அப்படி இப்படி வரலாம். அப்படி இருந்தாலும் அதை கேட்க கூடாது ஒரு காலம். சகோதரம் சொன்னால் சகோதரன் தான். அப்ப அந்த ரத்தம் உள்ளால அப்படியே அந்த சத்தம் அதை சீறி பாயம் சொல்லுவாங்க. நாடிய நாளத்தை ஒட்டினா ரத்தம் சீறி, அதை மாதிரி சீறி சிறுத்த மாதிரி சீறி பாயணும் சௌரன்னு சொன்ன அன்பு. இப்ப நாலு பேரும் இப்ப அஞ்சு பேரும் ஆறு பேரும் சௌரங்கள் ஒன்று சேரேக்க நாலு பேருமே அந்த கூறி குனிங்கி நிக்க வேணும். அந்த அதுல யாரு கூட மூத்தவள் கூடவா இளையவன் கூடவா இளைய கூட இருக்க கூடாது. அது உள்ளுக்குள்ள அந்த ஒரு கூறி குனிய மனப்பான்மையை காட்ட வேணும். அதுல அப்படி ஒரு தன்மை மனப்பான்மை இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையில எவருமே ஜெயிக்கலாது. சௌரங்கள் எப்பயுமே என்ன பொறுத்தவரை சௌரங்கள் எல்லாருமே கூடுதலா இங்க கூடுதலா எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கின்றார்கள். மற்றது என்ன பொறுத்தவரை சௌரங்கள் எப்பயும் ஒற்றுமையா இருக்கணும். அப்பதான் அந்த அது என்ன ஒரு வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கு.
1: கண்டிப்பா அழகாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி. ஆமாம், இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. சொன்னது போல பெற்றோர்கள் மிக முக்கியமான ஒரு பங்கு. அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து சொல்லி கொடுத்து கொடுத்து கொண்டு இருந்தால் அந்த குழந்தைகள் கண்டிப்பாக அந்த உறவு பாலத்தை வந்து கண்டிப்பாக எந்த ஒரு காலகட்டத்திலையும் உடைக்காது. சில சில பிரச்சனைகள் வரும், உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் வருவது எல்லா வீடுகளையும் சகஜம்தான். இருந்தாலும் அதை அனுசரித்து அதில் விட்டு கொடுத்து போவது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். எவ்வளவு பணம் தான் இந்த காலத்தில் ஒரு மிக முக்கிய பங்கு வகித்தாலும் கூட அந்த உறவு பாலத்தை நாங்கள் நினைச்சா அதை மாற்றலாம். அந்த பணத்தை தாண்டி அந்த உறவு பாலம் கண்டிப்பாக அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போக வேண்டும். அதற்காக அந்த குழந்தைகளுக்கு வந்து நிறையவே சொல்லிக் கொடுக்கணும். உறவுகளை பற்றிய புரிதலை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் அது வரும். ஏனென்றால் இப்போ தாய் நாட்டிலெல்லாம் அந்த எங்களுடைய பெற்றோருடைய காலமோ இல்லாத தாத்தா பாட்டியினுடைய காலத்தில் வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கை அங்கே மிக மிக ஒரு பங்கு வகித்தது. அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையால் தான் அந்த உறவு பாலம் அங்கே மிகவும் ஒரு அந்யோன்யமான ஒரு உடைக்க முடியாத ஒரு பாலமாக இருந்தது. ஆனால் இப்பொழுதைய காலகட்டத்தில் பொருளாதார ரீதியில் வந்து ஒவ்வொருவர் முன்னேற்றங்கள் ஒவ்வொருவர் குடும்பமும் தங்களுடைய முன்னேற்றங்களை பார்க்கும் பொழுது எல்லோருமே தனித்தனியாக இருக்கிறார்கள். அப்படி போகும் பொழுது தான் அந்த உறவுக்குள்ள சில சில விரிசல்கள் வருது. தூர தூர இருப்பதால் அந்த இப்போ தொடர்ந்து கதைப்பதற்கும் இடம் விட்டு கதைப்பதற்கும் அந்த ஒரு நிறைய கேப் இருப்பதற்குமான காரணம் வந்து ஒரு காரணமாக இருக்கிறது. இருந்தாலுமே அந்த பெற்றோர்கள் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அந்த உறவுகளை பற்றி சொல்லிக் கொடுங்கள். அதுதான் மிக முக்கியமான விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து சில நேயர்களுடைய பாடல்கள் வரும். அதாவது நேயர் மீரா மற்றும் தேவதாசினுடைய பாடல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். நன்றி.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.

0: காசு வேணுமெண்டு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லி கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்டா அவவும் இல்லி கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழலில், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
7: சுகந்தன் 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
9: மியூசிக் கனெக்ட்ஸ்.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும், நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
10: ஆரூரன்.
8: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
11: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
12: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
11: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
13: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
14: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
15: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு நம் வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTAவில் 25 வருட சேவை ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
15: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
16: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
17: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
18: உலகளந்தேவப்புலவனின் குரல் கேட்போம்.
19: அதிகாரம் 31 வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
4: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 16 குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
11: நோ நோ நோ.
12: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழர்

0: வாஷ்ரூம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மென்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மென்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 31, வெகுளாமை. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: காசு வேணும்னு ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-2000

0: பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 31, வெகுளாமை. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

ஜிகிரு தண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. ஜிகிரு தண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. டீ கடைங்க எங்க

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
6: ஏசியா கோல்ட் இங்க்.
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
8: Music Connects.
7: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
9: ஆரூரன்.
7: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

ஜிகிருதண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. ஜிகிருதண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. டீ கடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்குமுங்க பட்டி மன்றம் தான். டீ கடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நட

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை.

0: 6419-2300.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. நேர்கள் இப்பொழுது முதல் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்பில்

தமிழ் எக்ஸ்பிரஸ் உடன் இணைந்திருக்கலாம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் வழமை போல் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை எங்களது அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இன்றும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது நேர்களே. அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை மீண்டும் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் நில் பதில் சொல் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதாக அமைய இருக்கின்றன. அலையுங்கள் 4166444622 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள். சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி 101.3 அலைவரிசைகள் ஊடாக HT2 ஊடாக நீங்கள் இன்றைய மாலை பொழுதில் இதுவரை இடைவிடா இசை மலையுடன் நினைந்திருந்த நீங்கள் தொடர்ந்து இப்பொழுது 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதுகளாக அமைய இருக்கின்றன.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD மனத்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: நிதி தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 29 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் 2026 ஆண்டுக்கான எசல பெருகிராவின் இறுதி ஊர்வலத்தில் ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்காவும் இணைந்து கொண்டார். நாட்டின் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை பலப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக புத்தளத்தில் அமைந்துள்ள டொப்ளர் வானிலை ரேடர் இணையத்திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த நேரில் சென்று ஆய்வு செய்து கொண்டார். இந்திய மானிய உதவியுடன் கட்டப்பட்ட கேக்கல்லையில் உள்ள நந்தகாமா மற்றும் களத்துறையில் உள்ள ஜனகர்ண காமா ஆகிய இரண்டு புதிய மாதிரி கிராமங்கள் புதன்கிழமையன்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. பெந்தோட்டை கடற்பரப்பில் பராசோயில் சவாரியின் போது ஏற்பட்ட விபத்தில் 31 வயதுடைய பலஸ்தீன பெண் சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். கல்வித்துறையால் நிறைவேற்ற முடியும் அளவில் உள்ள ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பட்டியலிட்டு அவற்றின் மீது உடன் நடவடிக்கை எடுக்க முதல்வர் விஜய் அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தது போன்று தாமதிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் மற்றும் பிற முக்கிய கணக்குகளின் பதிவுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவரித்து மத்திய அரசுக்கு மெட்டா நிறுவனம் கடிதம் எழுதியுள்ளது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களின் எஞ்சின் சேதம் ஏற்படுவது அல்லது மைலேஜ் குறையும் என்ற எந்தவொரு அறிவியல் ஆய்வாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7000 மேற்பட்ட இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சட்ட அமலாக்கத்துறைக்காக குண்டு துளைக்காத வாகனங்களை உருவாக்கும் ஒரு பாதுகாப்பு நிறுவனம் இந்த வாரம் அதிகாலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி அதன் தலைமையகம் சேதமடைந்ததை தொடர்ந்து டொரண்டோ காவல்துறை தனது விசாரணையை தொடர்கின்றது. பெரும்பான்மை பெற்றுள்ள லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வாக்களித்தால் கோடிகாவ் சர்வதேச பாலம் தொடர்பாக அமெரிக்காவுடன் மத்திய அரசு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ஆய்வு செய்வதற்கான தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் பொதுச்சபையின் அரசாங்க செயல்பாட்டுக் குழு ஒத்திவைக்கப்பட்டது. அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் அதிக எண்ணிக்கையிலான கனடியர்கள் இறைச்சி உண்பதை குறைத்துக் கொள்வதுடன் உணவையும் தவித்து வருகின்றன. வேளாண்மைத்துறையின் உள்ள அறிக்கை தெரிவிக்கின்றது. ஈரானிய அரச ஒளிபரப்பு நிறுவனமான IRIB புஷோர் ஜாம் மற்றும் கோச்மோச் நகரங்களுக்கு அருகிலுள்ள பகுதிகளை தாக்கி புஷோர் மாகாணத்தில் இரவு முழுவதும் அமெரிக்க வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் உக்ரைனில் நடக்கும் போர்கள் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு மீதான அதிகரித்து வரும் அழுத்தங்களை வெளிக்காட்டும் நிலையில் அமெரிக்கா பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஏவுகணை கொள்முதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. ஈரானை சரணடை செய்வதற்காக தாக்குதல்களை நடத்த அமெரிக்க மத்திய தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் முன்மொழிந்துள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது. முதல் நேர்கள் தமிழ் எக்ஸ்பிரஸில் ஏறுவதற்கு இணைவதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-2222.
1: Your attention please. Flight 101 HD2 with Tamil Express is ready for takeoff. So fasten your seatbelt.
2: Tamil Express. இனிமை புதுமை இனிமையான கானங்கள் கலந்த ஒரு அட்டகாசமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து மகிழுங்கள்.

0: நேர்களை, பொதுவாக நட்பு என்பது நிபந்தனைகளற்ற அன்பையின் நம்பிக்கையையும் அடிப்படையாக கொண்ட ஒரு புனிதமான உறவு. நட்பு பற்றிய பல்வேறு விதமான சிந்தனைகள் உலகத்தில் நட்பின் அவசியத்தை வெளிக்காட்டுகின்றன. பொதுவாக சிஎம்ஆர், தமிழ் எஃப்எம், தமிழ் எஸ்டி நேர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தங்களுக்குள் ஒரு நட்பை மானசீகமாக உருவாக்கி கொண்டிருப்பவர்கள். நேர்களாக இருப்பது மட்டுமல்ல, அவர்கள் எம்முடனும் நட்பாக பழகுகின்ற நண்பர்கள். அதேபோல் தங்களுக்குள்ளும் பல நட்புகளை விரிவாக்கம் செய்து கொண்டிருப்பவர்கள். நேராக பேசாவிட்டாலும் அல்லது அவர்கள் தங்களது உரையாடல்கள் மூலம் பேசுவது இல்லை என்றாலும், பொதுவாக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரும் மானசீகமாக விரும்பி விளங்கி அவர்களது விருப்பங்கள், அபிலாசைகள், அறிவுகள், தெளிவுகள் இவை பற்றியெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு நட்பு வட்டத்தை விரும்பியோ விரும்பாமலோ உருவாக்கி கொண்டிருப்பவர்கள். சில வேளைகளில் காட்டலைகளில் எங்களது தொலைபேசி இலக்கங்களில் ஊடாக வந்து இணைந்து கொண்டு பேச மாட்டாத பல ஆயிரக்கணக்கான நேர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களும் இந்த அன்புள்ளங்களை, நேர்களை தங்களது நட்புகளாக அரவணைத்துக் கொள்பவர்கள். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு வேளைகளிலே அவர்களது பெயர்களை நினைக்கின்ற அல்லது பேசுகின்ற பல வாய்ப்புகளை பெற்றவர்கள் என்ற வகையில், அந்த நட்பு என்பது இன்றியமையாத ஒரு உயர்ந்த உறவு. அந்த நட்பு வட்டம் எப்போதும், குறிப்பாக எங்களது பிற்காலங்களில், நாங்கள் உழைத்து ஓய்ந்து வீடுகளில் இருக்கின்ற காலங்களில், அந்த நட்பு என்பது உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் மிகச்சிறந்த பரிசு என்பது சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, உங்களை சரியான வழியில் அழைத்து செல்ல இந்த நட்பு வட்டம் என்பது மிக மிக அவசியமானது. அந்த நட்பு வட்டத்துடன் நீங்கள் மூழ்கி கடல் குளிக்க வேண்டும் என்ற தேவையில்லை. நட்பு வட்டத்துடன் ஒட்டி கொண்டிருந்தாலே உங்களோடு ஏதோ பலர் இருப்பது போன்ற ஒரு உணர்வை உருவாக்கும். அந்த உணர்வுகளை உருவாக்குவதில் வானொலி, குறிப்பாக சிஎம்ஆர், தமிழ் எச்டி, தமிழ் எஃப்எம் வானொலிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வழங்குகின்றன. ஆயிரம் உறவுகள் வந்தாலும் உங்களது கண்ணீரை அவ்வப்போது துடைத்து தோள் கொடுக்கின்ற இந்த நட்பு வட்டம் வளர, இந்த வேளையிலே நாங்கள் எல்லோருக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நேர்களது விருப்ப பாடல்களுடன் பயணிப்போம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.

0: நேர்களை, தற்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 28 பாகை செல்சியஸாக நிலவுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. இன்றைய நாளின் மிக கூடுதலான வெப்பநிலையில் இப்போது நாங்கள் இருக்கின்றோம். அதேவேளை காற்று 14 கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் 31 தேதி வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை, பகல் பொழுது வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே 40 வீதம் தென்படுகின்றது. இரவு பொழுது வெப்பநிலை 21 பாகை செல்சியஸாக நிலவிருக்கின்றது. வருகின்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 1 தேதி நாங்கள் மற்றொரு மிகப்பெரிய ஒரு மாதத்தை கடந்து புதிய மாதம் ஒன்றுக்குள் காலடி வைக்க இருக்கின்றோம். வருகின்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 1 தேதி 26 பாகை செல்சியஸாக பகல் பொழுது வெப்பநிலை நிலவும். இரவு பொழுது வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். அதேபோல் ஆகஸ்ட் 2 தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், இரவு பொழுது 16 பாகை செல்சியஸ். சனி ஞாயிறு ஆகிய தினங்களிலும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% 60% வீதம் நிலவுகின்றது. ஆனால் வருகின்ற திங்கட்கிழமை 3 தேதி ஆகஸ்ட் மாதம் பொது விடுமுறையினால் அன்றைய நாள் வானம் மிக பிரகாசமாக காட்சி அளிக்க இருக்கின்றது. வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், இரவு பொழுது 16 பாகை செல்சியஸ். செவ்வாய் புதன் ஆகிய நாட்களிலும் வானம் பிரகாசமாக தென்படும் என்று முன்னறிவிப்பு செய்யப்படுகின்றது.
1: வெரி குட்.
0: நேர்களை, நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம் வாசனையா. கோதாஸ் கேட்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நலம், நன்றி. நீங்கள் எப்படி நலமா?
2: நான் நலமா, மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். நீங்க நட்பத்தடி காட்சிகள். இப்போ எனக்கு ஒரே ஒரு நட்பு இந்த வானலையும் வானலை சார்ந்த நண்பர்களும் தான்.
0: உண்மைதான். அது நீங்கள் நேரடியாக பேசிக்கொள்ளாவிட்டாலும் அத்தனை பேரையும் உங்களுக்கு விளங்கும், புரியும். அதே போல் உங்களையும் அனைவருக்கும் விளங்கும், புரியும். அது ஒரு நட்பு வட்டம் தான், மானசீக நட்பு வட்டம்.
2: நிச்சயமா இந்த நேரம் எங்களுக்கு கிடைத்தது பேருதவி.
0: உண்மைதான்.
2: இந்த வானலி
0: சார், என்ன பாடல் இன்னைக்கு
2: எனக்கு? இன்னைக்கு பொட்டு வைத்து பூ முடிக்கும் நிலா, அந்த பாட்டை கேட்போமே
0: சார். பூ முடித்து பொட்டு வைக்கும் நிலா அந்த பாடல் ஒலிக்கின்றது. என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் சுனந்தா குரல்களில். நன்றி நிகழ்ச்சியிலிருந்து.
2: நன்றி.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
1: குதாஸ் விருப்பத்தில் அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 5:19. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறார்.
2: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 4168970919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638
3: 4168970919. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். அலையுங்கள் 416-6444-2222.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நீர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் மாசு, நான் மறந்துக்கிறேன். நல்ல மாதிரி நானே
0: நல்ல நிலம் நன்றி. நீங்கள் எப்படி நிலமா?
1: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த பாட்டு கேப்போம் பாச, என்ன முக்காலா முக்காப்பல் அந்த பாட்டை கேப்போம்.
0: காதலன் திரைப்படத்தில் இருந்து.
1: ஆமா ஆமா ஆமா.
0: என்ன திடீரென்று முக்காலா முக்காப்பலா பாட?
1: நீங்கள் பிரின்சிபல் பிடிக்கிறீங்க, அப்போ முக்கால் அந்த பாட்டையும் கேட்போம். அது காதலின் பாடம் தானே, அப்போ அந்த பாட்டையும் கேட்போம்
0: சார். நன்றி நன்றி மதன், நிகழ்ச்சி நினைந்த
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.

0: அந்த பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் காதலன் திரைப்படத்தில் மனோ மற்றும் சுவர்ணலதா ஆகியோரது குரல்களில் மதன் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 5:27 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா, ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், நான் எஸ்பி சரண் பேசுறேன்.
0: எஸ்பி சரண், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: ஹவாய் தீவு என்பது பொதுவாக பலரும் அறிந்த ஒரு மிகப்பெரிய தீவு. அமெரிக்காவின் 50 மாநிலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது ஹவாய் ஐலண்ட். ஹோனலூலு எல்லோருக்கும் தெரியாது. பேர்ல் ஹார்பர், ஹோனலூலு போன்றன. ஹோனலூலு என்பது ஹவாய் தீவுகளின் தலைநகரம். அங்கு பேர்ல் ஹார்பர் என்பது உலக பிரசித்தி பெற்றது. இரண்டாம் உலக மகாயுத்தத்தில் அமெரிக்கா ஜப்பானுக்கு இடையிலான யுத்தத்தின் ஒரு ஆரம்ப புள்ளி. ஜப்பான் ஹவாய் தீவுகளை தாக்கி அளித்தமை, பேர்ல் ஹார்பரை தாக்கி அளித்தமை. அந்த ஹவாய் தீவு உலகத்தில் பல விடயங்களுக்கு, உலகத்தின் மிகப்பெரிய வானிலை ஆராய்ச்சி மையங்கள் உயர்ந்த இடத்தில் அமைந்துள்ள தீவுகளில் ஹவாய் தீவின் ஹோனலூலு ஆராய்ச்சி நிலையமும் ஒன்று. இங்கு பல எரிமலைகள் இருக்கின்றன. கிவாலு கிலாவு என்று எனப்படுகின்ற ஒரு எரிமலை ஹவாய் தீவுகளில் மிக முக்கியமானது. உலகத்தில் காணப்படுகின்ற எரிமலைகளில் மூன்று விதமான எரிமலைகள் இருக்கின்றன. ஒன்று அவிந்த எரிமலைகள் என்பது முன்பு எரிமலை குகைகளை, எரிமலை மெக்மாக்களை, லாவாக்களை கக்கிவிட்டு இப்போது அவை குளிர்வடைந்து இனிமேல் கக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட எரிமலைகள் அவிந்த எரிமலைகள். இரண்டாவது உயிர்ப்பெரிமலைகள். உயிர்ப்பெரிமலைகள் என்பது எப்போதுமே எரிமலை குழம்புகளை தொடர்ச்சியாக கக்கிய வண்ணம் இருக்கக்கூடிய உலகில் உள்ள பல எரிமலைகள் இருக்கின்றன. பிலிப்பைன்ஸ் தீவுகள், இந்தோனேசிய தீவுகள், இந்த பசிபிக் தகடு இருக்குத்தான், இந்த பசிபிக் சமுத்திர மோதிர வளைய வடிவிலான எரிமலை வளையம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் மேற்கு பகுதி, அதே போல் ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்த தீவுகளின் கிழக்கு பகுதிகள், இப்படி பலவற்றில் காணப்படுகின்ற இந்த தீவுகள், அலூசியன் தீவுகள் போன்ற தீவுகளில் காணப்படுகின்ற எரிமலைகள் பொதுவாக உயிர்ப்பெரிமலைகள். உறங்கும் எரிமலைகள் என்பது எப்போதாவது இருந்துவிட்டு திடீரென்று எரிமலை குழம்புகளை கக்கக்கூடிய எரிமலைகள். இவை மிக ஆபத்தானவை. இவைதான் அதிகளவு அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியவை. இப்போது இத்தாலியில் காணப்படுகின்ற எரிமலைகள், அதேபோல் துருக்கியில் காணப்படுகின்ற எரிமலைகள் எல்லாம் பொதுவாக தொடர்ச்சியாக எரிமலை குழம்பை வருடா வருடம் கக்கும். எட்னா எரிமலை போன்றனவற்றை, எரிமலை குழம்புகளை கக்கின்ற போது அங்கு உல்லாச பிரயாணிகள் சென்று அவற்றை வேடிக்கை பார்ப்பார்கள். அப்படி அது உயிர்ப்பெரிமலை. ஆனால் இந்த ஹவாய் தீவுகளும் அப்படி உலகத்தில் காணப்படுகின்ற மிக முக்கியமான உயிர்ப்பெரிமலைகளில் ஒன்றாக விளங்குகின்றது. துடிப்பான எரிமலை கடந்த செவ்வாய்க்கிழமை வெடிப்பொன்று ஏற்பட்டிருக்கின்றது. அந்த எரிமலை 500 அடி உயரத்துக்கு எரிமலை குழம்பு வெடித்து சிதறி இருக்கின்றது. தொடர்ந்து 7 மணி நேரம் நடந்த இந்த எரிமலை வெடிப்பு நேற்றைய காலை, புதன்கிழமை காலை 2:30 வரை அந்த எரிமலை வெடிப்பு அங்கு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் ஹவாய் தீவுகளில் ஏற்பட்ட இந்த எரிமலை தொடர்பான பல செய்திகள் இப்போது தொடர்ச்சியாக வெளிவந்த நம் இருக்கின்றன. முன்பு டிஸ்கவரி சேனல் என்ற ஒரு சேனல் இருக்கும், அதில் இந்த ஹவாய் தீவுகள் தொடர்பான பல்வேறு விதமான புதிய தகவல்களை அவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள். இந்த எரிமலை தொடர்பிலும் அவ்வாறான தகவல்களை கொண்டு வருவார்கள். இந்தோனேஷியா தீவுகளில் காணப்படுகின்ற மௌனலோவா எனப்படுகின்ற மணிகவும் இந்தோனேஷியா தீவுகளில் காணப்படுகின்ற கரகட்டோவா எனப்படுகின்ற எரிமலை என்பதும் மிகப்பெரிய அகன்ற எரிமலைகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. மௌனலோவா என்பதும் எரிமலைதான். அது பற்றி இன்னொரு தடவை சொல்லுவோம்.

0: அந்த பாடல் ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் திரைப்படத்திலிருந்து சுவர்ணலதா குரலில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஸ்பி சரண் விருப்பத்தில் பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் 5:37 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களது விருப்ப பாடல்கள் தொடர்ச்சியாக எங்களது தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பா.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543

0: ஒளிபரப்பின் நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம். தவம் பேசுறேன் பாசன், எப்படி இருக்கீங்கள்?
0: ஓ, நலம் தவம். நன்றி. நீங்க நலம் தானே?
1: அருமையான போய்கொண்டிருக்கும். காலையில் வந்தாலும் சரி, மதியம் வந்தாலும் சரி, சூப்பரா தான் இருக்க எல்லா நிகழ்ச்சிகளும். அது கூட சொல்ல முடியாது. எல்லா அறிவிப்பாளரும் அந்த மாதிரி செய்வீங்க. சந்தோஷமா இருக்கும் கேட்பதற்கு. நண்பர்களை பத்தி கேட்டிருந்தீங்க. நான் முந்தைய செய்யும் அது நண்பர் எல்லாருக்கும் ஆமையாது. எல்லாருக்கும் ஆமையாது. எனக்கு ஒரு காலத்து நல்ல நண்பன் அமைஞ்சிருந்தது. அப்புறம் அந்த நம்பிக்கை துரோகம் காரணம் அதெல்லாம் இல்லாம போயிட்டு. நம்பிக்கை துறவு என்ன என்ன, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடந்த உதவி செய்யும் தானே. அப்படிப்பட்ட ஒன்று வேண்டாம். அது எப்படியான துரோகம் என்று சொன்னால், தர வேண்டிய ஒரு ஒரு தொகை சரியா என்ன போறதுன்னா, குடும்பமே சேர்ந்து சுத்தி விட்டுட்டு என்னன்னா, நண்பன் அம்மா காரை அடிச்சு நான் வேலைக்கு வந்துட்டேன், பதிவு வச்சுருவா புள்ள தான் உங்களுக்கு 5000 கூட தந்துட்டீங்கம்மா, இது நடக்கிற காரியம்மா. அப்படி அப்படி துரோகம் அதில் அப்படி விட்டது. அப்புறம் அதை விட ரெண்டு மூணு நண்பர்கள் காசு கேட்டு கொடுக்கலன்னு சொல்லி அந்த அது அது இல்லாம போச்சுது. அப்படி இப்ப நண்பர் அந்த வட்டாரம் எனக்கு இல்லை. ஆனா நீங்க அப்போ சொன்ன மாதிரி இப்ப நாங்கள் இந்த கலையத்தை உரையாடி கொண்டிருக்கிறோம் தானே, அவர்களும் கண்ணுக்கு தெரிய நண்பர்கள். ஓகே, இதுல கண்ணன் போன் நம்பர் மட்டும்தான் என்னட்டு இருக்கு. கண்ணன் அடிச்சவர் இருக்கா இடக்கட கண்ணோட கலப்பன் மற்றது உங்களோட இல்லாட இருக்கா. இந்த நண்பர்கள் எனக்கு இப்போதே போதும், புதுசா ஒன்றும் வேண்டாம்.
0: பாடல் என்ன
1: எனக்கு என்ன நீங்கள் கேட்டாலும் உங்கள் விருப்பத்தில் விஜய் சார்ந்த பாட்டு ஒன்று, அருமையான பாடல் ஒன்று போடுங்க கேட்போம்.
0: சரி, நன்றி விஜய்.
1: நன்றி.
0: நடித்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒளிபரப்பாக நன்றி தவன் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நேர்களை, இந்த உக்ரைன் ரஷ்ய யுத்தம் ஒரு மிக நீண்ட கால யுத்தமாக இப்போது மாறி இருக்கின்றது. 2014 கிரீமிய இணைப்புடன் தொடங்கியது இந்த போராட்டம், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போராட்டம். உக்ரைன் 1991 உக்ரைன் என்ற அந்த நாடு ரஷ்யாவின் பிளவுடன், ரஷ்யா பல்வேறு விதமான நாடுகளாக பிளவுட்ட போது உக்ரைன் என்ற நாடும் தோற்றம் பெற்றது. அந்த தோற்றத்தின் பின் பல்வேறு விதமான நெருக்கடிகள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் ஏற்பட்டது. உக்ரைன் 1991 சுதந்திரம் பெற்றது. ஆரம்பத்தில் சோவியத் ஒன்றியத்துடன் இணைந்திருந்தது. இப்போது கலாச்சாரம் மற்றும் அரசியல் செல்வாக்கு விரும்பி அந்த நாடு தனியே சோவியத்திடமிருந்து பிளவு பெற்று பல்வேறு விதமான மாற்றங்களை தன்னகத்தை கொண்டு வர முயற்சித்தது. அந்த வேளையில் தான் 2014 பிப்ரவரியில் கிரீமியாவை தன்னுடன் இணைப்பதற்கு சோவியத் ரஷ்யா அல்ல சோவியத் ரஷ்யா அல்ல ரஷ்யா முனைந்தது. அதனைத் தொடர்ந்து 2022 பிப்ரவரி 24 ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் பெரும் படையெடுப்பு ஒன்று, யுத்தம் ஒன்று வெடித்தது. அந்த யுத்தம் இன்று வரை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. மிக முக்கியமாக ஏன் இந்த யுத்தம் ஏற்பட்டது என்றால், உக்ரைன் நேட்டோ அமைப்பில் இணைவதை ரஷ்யா தனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கருதி அதை நேரடியாகவே தடுத்து நிறுத்த முற்பட்டது. குறிப்பாக 32 நாடுகளை அங்கத்துவமாக கொண்டிருக்கக்கூடிய நேட்டோ தாபனம், நோர்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகளில் உக்ரைனை இணைய விடாது தடுப்பதற்காக இந்த யுத்தத்தை தான் முன்னெடுத்ததாக புடின் அப்போது தெரிவித்திருந்தார். 2014 உக்ரைனில் நடந்த ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து பிப்ரவரி 2014 கிரீமியாவை தன்வசப்படுத்துகிறது ரஷ்யா. இதனைத் தொடர்ந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையில் முறுகல் நிலைகள் அதிகரித்து 2022 கீவ் உட்பட பல திசைகளிலிருந்து பெரும் போரை உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்தார். இன்று வரை அந்த போர் நிலைத்து நீடித்து வருகின்றது. அப்படி நீடித்து வருகின்ற இந்த யுத்தத்தில் பல்வேறு விதமான பாதிப்புகள் இரண்டு நாடுகளுக்கும் ஏற்பட்டு வருகின்ற அதே வேளை, இன்றைய நாளில் ஜூலை 30 உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த ஏவுகணை தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார் என்றும், பேட்ரியட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை உக்ரைனிலிருந்து தயாரிக்க அனுமதி பெறுவதற்காக இந்த வாரம் வாஷிங்டனில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசியதை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் இப்போது தீவிரமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், வருகின்ற வாரங்கள் இந்த யுத்தம் இன்னும் கடுமையாக மாறலாம் என்ற ஒரு சர்வதேச எதிர்ப்பு கூறல்கள் உருவாகி இருக்கின்றன.

0: அந்த பாடல் பா காவலன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் சுசித்ரா ஆகியோரது குரல்களில் தவம் விருப்பத்தில் ஒழித்த இந்த நேரம் 5:49.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க.

0: listening to CMR Tamil HD.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்ட தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. Smart Restoration.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேரிடுகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வண்பா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வியாழக்கிழமையில வந்து உலகத்துல என்ன நடக்குதுன்னெல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம். நன்றி
0: உங்களுடைய
1: தகவலுக்கு. நன்றி. எனக்கு கேட்டு பாடத்துல இருந்து தேன்காற்று வந்தது.
0: சரி, நன்றி வெண்பா. அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொண்டு பயணிப்போம். வணக்கம். வணக்கம், பேசுங்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
1: மூர்த்தி ஐக்கிறேன்.
0: மூர்த்தி சொல்லுங்க. என்ன பாக்கல நிக்கிறீங்களே, ஒரே குழந்தை சத்தமே இருக்கு.
1: இல்ல இல்ல, எனக்கு பெரிய இல்ல, கிண்ணண்டு அடிக்கிற சத்தம் பெரிய இல்ல. நான் போர் யார வாக்கிங்க. எனக்கு கல்யாண மாலை கொண்டாடும் அந்த பாட்டுக்கு.
0: சரி, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணி
1: அந்த பெண்ணியோ
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? பாடல் கேட்க வாரது எஃப்எம்க்கு வருவியல். சனிக்கிழமை சனிக்கிழமை ஏதாவது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருவியல். ஹெச்டியில உங்களை இப்ப நாங்கள் கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கடினம்.
2: எனக்கு மார்னிங் 9 to 1 ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. இப்ப பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் வந்தபடியா நாங்க வெளியில போறோம். நாங்கள் டைம் இருக்கிற நேரம் மட்டும் எனக்கு சொல்றேன்.
0: சொல்லுங்க நிஷா, என்ன பாடல்?
2: எனக்கு சுந்தரா டிராவல்ஸ் படத்துல மல்லிகை பூவுக்கு மதுரை விலாசம் அந்த பாடல்.
0: சுந்தரா டிராவல்ஸ் என்ன? நன்றி நிஷா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
2: நன்றி. வணக்கம்.
0: மல்லிகை பூவுக்கு மதுரை விலாசம் பாடல் வைக்கும். நேரம் இப்பொழுது 5:55. இந்த வேளையில் நிகழ்ச்சியில் வெண்பா விருப்பி கேட்ட பாடல் ஒழிக்கின்றது.

0: நிதி தூய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 29 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் 2026 ஆண்டுக்கான எசல பெருகிராவின் இறுதி ஊர்வலத்தில் ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்காவும் இணைந்து கொண்டார். நாட்டின் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை பலப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக புத்தளத்தில் அமைந்துள்ள டொப்ளர் வானிலை ரேடர் இணைய திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த நேரில் சென்று நிதி தூய்தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 29 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் 2026 ஆண்டுக்கான எசல பெருகிராவின் இறுதி ஊர்வலத்தில் ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்காவும் இணைந்து கொண்டார். நாட்டின் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை பலப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக புத்தளத்தில் அமைந்துள்ள டொப்ளர் வானிலை ரேடர் இணைய திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த நேரில் சென்று ஆய்வு செய்து கொண்டார். இந்திய மானிய உதவியுடன் கட்டப்பட்ட கேகல்லையில் உள்ள நந்தகாமா மற்றும் களத்துறையில் உள்ள ஜனகர்ண காமா ஆகிய இரண்டு புதிய மாதிரி கிராமங்கள் புதன்கிழமையன்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. தென்தோட்டை கடற்பரப்பில் பராசோயில் சவாரியின் போது ஏற்பட்ட விபத்தில் 31 வயதுடைய பலஸ்தீன பெண் சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். கல்வித்துறையால் நிறைவேற்ற முடியும் அளவில் உள்ள ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பட்டியலிட்டு அவற்றின் மீது உடன் நடவடிக்கை எடுக்க முதல்வர் விஜய் அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தது போன்று தாமதிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் மற்றும் பிற முக்கிய கணக்குகளின் பதிவுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவரித்து மத்திய அரசுக்கு மெட்டா நிறுவனம் கடிதம் எழுதியுள்ளது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களின் எஞ்சின் சேதம் ஏற்படுவது அல்லது மைலேஜ் குறையும் என்ற எந்தவொரு அறிவியல் ஆய்வாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சட்ட அமலாக்கத்துறைக்காக குண்டு துளைக்காத வாகனங்களை உருவாக்கும் ஒரு பாதுகாப்பு நிறுவனம் இந்த வாரம் அதிகாலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி அதன் தலைமையகம் சேதமடைந்ததை தொடர்ந்து டொரண்டோ காவல்துறை தனது விசாரணையை தொடர்கின்றது. பெரும்பான்மை பெற்றுள்ள லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வாக்களித்தால் கோடிகாவ் சர்வதேச பாலம் தொடர்பாக அமெரிக்காவுடன் மத்திய அரசு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ஆய்வு செய்வதற்கான தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் பொதுச்சபையின் அரசாங்க செயல்பாட்டுக் குழு ஒத்திவைக்கப்பட்டது. அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் அதிக எண்ணிக்கையிலான கனடியர்கள் இறைச்சி உண்பதை குறைத்துக் கொள்வதுடன் உணவையும் தவித்து வருகின்றன. வேளாண்மைத்துறையின் உள்ள அறிக்கை தெரிவிக்கின்றது. ஈரானிய அரச ஒளிபரப்பு நிறுவனமான IRIB புஷோர் ஜாம் மற்றும் கோச்மோச் நகரங்களுக்கு அருகிலுள்ள பகுதிகளை தாக்கி புஷோர் மாகாணத்தில் இரவு முழுவதும் அமெரிக்க வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் உக்ரைனில் நடக்கும் போர்கள் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு மீதான அதிகரித்து வரும் அழுத்தங்களை வெளிக்காட்டும் நிலையில் அமெரிக்கா பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஏவுகணை கொள்முதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. ஈரானை சரணடைய செய்வதற்காக தாக்குதல்களை நடத்த அமெரிக்க மத்திய தளபதி அட்மிரல் பிராட் ஸ்கூப்பர் முன்மொழிந்துள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

2009 ஜனவரி 22 பரக் ஒபாமா அமெரிக்காவின் 44வது அதிபராக பொறுப்பேற்கின்றார். ஜோ பைடன் துணை அதிபராக பதவியேற்றார். பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள், அரசியல் ரீதியான பல்வேறு கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் பரக் ஒபாமா சமாதானத்துக்கான நோபல் பரிசை வென்ற அமெரிக்க அதிபர்களின் பட்டியலில் தன்னையும் இணைத்துக் கொள்கின்றார்.

ஒபாமாவின் மற்றொரு அரசியல் மாற்றமாக அரசியலில் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக 2012 ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தல் சொல்லப்படுகின்றது. ஜனநாயக கட்சியின் சார்பில் பராக் ஒபாமா குடியரசு கட்சியின் மிட் ரோம்னியை தோற்கடித்து 2வது முறையாக அதிபராக தெரிவாகின்றார். ஒபாமா நடுத்தர வர்க்கத்தினரின் பொருளாதார பாதுகாப்பை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்கின்றார். ரோம்னி தனது தொழில்துறை பின்னணியை வைத்து பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதாக கூறுகின்ற வகையில் அவரது பிரச்சாரம் அமைகின்றது. அதிபர் தேர்தலுடன் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் குடியரசுக் கட்சி பிரதிநிதிகள் சபையையும் ஜனநாயக கட்சி செனட் அவையையும் தக்க வைத்துக் கொள்கின்றன. இதனால் இரு கட்சிகளுக்கும் இடையே அரசியல் முடக்கம் என்பது தொடர்ந்து நீடிக்க தொடங்கியது. December 2012 சாண்டிஹூம் ஆரம்ப பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 20 குழந்தைகள் உட்பட 26 பேர் கொல்லப்படுகின்றார்கள். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து கட்டுப்பாட்டு சட்டங்கள் குறித்த விவாதத்தை மீண்டும் அமெரிக்காவில் தீவிரப்படுத்துகிறது. துப்பாக்கிகள் பயன்படுத்துவது தொடர்பான கட்டுப்பாடுகளை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆண்டு நிறுதியில் முந்தைய புஷ் காலத்து அரிச்சலுகைகள் முடிவுக்கு வருவதும் தானியங்கு அரசு செலவு குறைப்புகளும் ஒரே நேரத்தில் நிகழும் பிஸ்கல் கிளிப் என்ற ஆபத்து ஏற்படுகின்றது. இது கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என அஞ்சப்பட்டு பின்னர் நாடாளுமன்றத்தில் தற்காலிக சட்டம் மூலம் தவிர்க்கப்படுகிறது. வேலையின்மை விகிதம் ஆண்டின் தொடக்கத்தில் 8.3 இருந்தது. ஒபாமாவின் தேர்தல் சமயத்தில் அது 7.9 சற்றே குறைந்தது. இது ஒபாமாவின் வெற்றிக்கு சாதகமாக அமைந்தது என்று சொல்வார்கள். அக்டோபர் மாத இறுதியில் அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையை தாக்கிய சாண்டி சூறாவளி பெரும் உயிர் சேதத்தையும் சுமார் 65 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருளாதார சேதத்தையும் ஏற்படுத்தியது. நியூயார்க் பங்குச் சந்தை இதனால் 2 நாட்கள் மூடப்பட்டது என்பதும் மிகப்பெரிய பொருளாதார தேக்கமாக மாறியிருந்தது. September 11, 2012 அன்று லிபியாவின் பெங்காசி நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது பயங்கரவாதிகள் ஒரு தாக்குதல் நடத்தினார்கள். பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க தூதர் கிறிஸ்டோபர் ஸ்டீவன்ஸ் உட்பட 4 அமெரிக்கர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இது ஒபாமா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிலாரி கிளிண்டன் நிர்வாகத்தின் மீது கடுமையான அரசியல் விமர்சனங்களை அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளிலிருந்து ஏற்படுத்தின. சிரிய அதிபர் பஷர் அல் அசாத் தனது நாட்டு மக்கள் மீது ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தினால் அது அமெரிக்காவின் சிவப்பு கோடு மீறலாக கருதப்பட்டு ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒபாமா சிரியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்காவின் கவனத்தை மாற்றி வளர்ந்து வரும் சீனாவின் பொருளாதார மற்றும் ராணுவ ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது வெளியுறவுக் கொள்கையை வலுப்படுத்த தொடங்குகின்ற ஒரு கட்டத்தை ஒபாமா காலத்தில் உருவாக்கியது. ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை முடக்க அதன் எண்ணெய் மற்றும் நிதித்துறையின் மீது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் மிக கடுமையான கூட்டு பொருளாதார தடைகளை விதிக்க தொடங்கின. ஈரான் மீது அமெரிக்கா நடாத்துகின்ற இந்த கடும் யுத்தம் இன்று நேற்று ஆரம்பமானதல்ல, அது ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வருகின்றதை இந்த சம்பவங்கள் எமக்கு மிக மெல்லிடை மலையாக கோடிட்டு காட்டுகின்றன.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

நேர்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இரண்டாயிரத்தி 2012 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பரக் ஒபாமா 2013 ஜனவரி 21 தனது இரண்டாவது பதவி காலத்திற்காக அதிகாரப்பூர்வமாக பதவியை ஏற்கின்றார். ஒபாமா கேர் சுகாதார சட்டத்திற்கு நிதி வழங்குவதை முடக்க குடியரசுக் கட்சியினர் முயல்கின்றார்கள். இரு கட்சிகளிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அக்டோபர் 2013 16 நாட்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் பகுதியளவு முடக்கப்பட்டது. இதனால் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் சம்பளமின்றி தவிக்க நேரிட்டது. 2012 சாண்டிகோ பள்ளி துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து துப்பாக்கி வாங்குபவர்களின் பின்னணியை தீவிரமாக சோதிக்கும் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒபாமா முயல்கின்றார். ஆனால் நாடாளுமன்றத்தில் குடியரசுக் கட்சியின் பலத்த எதிர்ப்பால் இந்த சட்டம் தோல்வியடைகின்றது. கருப்பின வாலிபர் டிரோன் மார்டினை சுட்டுக்கொன்ற ஜார்ஜ் சிம்மேன் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவில் இனவெறிக்கு எதிரான வரலாற்று சிறப்பு மிக்க பிளாக் வாய்ஸ் மேட்டர் இயக்கம் உருவாகின்றது. மார்ச் 2013 இரு கட்சிகளிடையே பட்ஜெட் உடன்பாடு எட்டப்படாததால் ராணுவம் மற்றும் உள்நாட்டு திட்டங்களுக்கான அரசு நிதியில் 85 பில்லியன் அமெரிக்க டாலர் தானியங்கி வெட்டு அமுலுக்கு வருகின்றது. பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அமெரிக்க பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை நோக்கி நகரத் தொடங்கியது. வேலையின்மை விகிதம் ஆண்டின் இறுதியில் 6.7% குறைவடைந்தது. வால்ஸ்ட்ரீட் பங்குச்சந்தையின் டவு ஜோன்ஸ் குறியீடு வரலாறு காணாத உச்சங்களை தொட்டது. அமெரிக்காவின் புகழ்பெற்ற வாகன உற்பத்தி நகரமான டெட்ராய்ட் நகரம் ஜூலை 2013 முறைப்படி தன்னை திவாலான நகரமாக அறிவிக்கின்றது. இது அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு பெரும் நகரம் மாநகரம் சந்தித்த மிகப்பெரிய நிதி திவாலாகும். டெட்ராய்ட் நகரம் என்பது அமெரிக்காவின் கிளீவ்லேண்ட் பகுதியில் அமைந்துள்ள மிக பிரபலமான ஒரு வாகன நகரம் என்று அழைக்கப்படும். அமெரிக்காவின் மோட்டார் வாகன நகரம் என்ற உயர்ந்த நாமத்தை தன்னகத்தை அது கொண்டிருந்தது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு முகமையின் ஒப்பந்தக்காரரான எட்வர்ட் ஸ்னோவ்டன் அமெரிக்க அரசு உலக நாடுகளின் தலைவர்கள் மற்றும் சொந்த நாட்டு மக்களின் தொலைபேசி மற்றும் இணைய தரவுகளை ரகசியமாக கண்காணித்து வந்ததை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தினார்கள். இது சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கு பெரும் தர்ம சங்கடம் ஒன்றை ஏற்படுத்தியது. சிரிய அரசு ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதை தொடர்ந்து அங்கு ராணுவ தாக்குதல் நடத்த ஒபாமா திட்டமிட்டார். ஆனால் சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை சர்வதேச கட்டுப்பாட்டின் கீழ் ஒப்படைக்க ரஷ்யா முன்வந்ததை தொடர்ந்து அமெரிக்கா தனது ராணுவ திட்டத்தை கைவிட வேண்டி ஏற்பட்டது. ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை கட்டுப்படுத்த அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் ஈரானுடன் ஒரு தற்காலிக ஒப்பந்தத்தை எட்டின. இது பிற்கால வரலாற்று சிறப்பு மிக்க JCPOA ஒப்பந்தத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. நவம்பர் 2016 நடந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் குடியரசு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெறுகின்றது. செனட் அவையின் கட்டுப்பாட்டை ஜனநாயக கட்சியிடமிருந்து கைப்பற்றியதுடன் பிரதிநிதிகள் சபையிலும் தனது பெரும்பான்மையை மேலும் வலுப்படுத்தியது. இதனால் ஒபாமாவின் கடைசி 2 ஆண்டுகால ஆட்சி முழுமையான அரசியல் முடக்கத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆகஸ்ட் 2014 மிசூரி மாநிலத்தில் பெர்குசன் நகரில் மைக்கேல் பிரவுன் என்ற ஆயுதமிட்ட கருப்பின இளைஞர் வெள்ளைக்கார போலீசாரால் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். இது நாடு முழுவதும் கடுமையான இனக்கலவரங்களையும் போலீசாரின் வன்முறைக்கு எதிரான பிளாக் லைவ்ஸ் மேட்டர் போராட்டங்களையும் தீவிரப்படுத்துகிறது. நாடாளுமன்றத்தின் முடக்கத்தை மீறி அதிபர் ஒபாமா தனது நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வாழும் மில்லியன் கணக்கான குடியேறிகள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவதிலிருந்து தற்காலிக பாதுகாப்பு அளிக்கும் திட்டத்தை அறிவிக்கின்றார். 2008 பொருளாதார பெருமந்தத்திற்கு பிறகு 1999 பின் அமெரிக்க சந்தித்த மிகச்சிறந்த வேலைவாய்ப்பு வளர்ச்சி ஆண்டாக 2014 அமைகின்றது. சுமார் 3 மில்லியன் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. ஆண்டின் தொடக்கத்தில் 6.6% இருந்த வேலையின்மை விகிதம் வேகமாக குறைவடைந்தது. 2014 டிசம்பரில் அது 5.6% வீழ்ச்சியடைந்தது. அமெரிக்காவின் உள்நாட்டு
செல் எண்ணெய் உற்பத்தி வரலாறு காணாத அளவு அதிகரிக்கின்றது. இதனால் எண்ணெய் விலை பாதியாக குறைகின்றது. அமெரிக்க நுகர்வோருக்கு பெட்ரோல் விலை பெருமளவு சரிந்தது பொருளாதாரத்துக்கு உந்துதலாக அமைந்தது. ஈராக் மற்றும் சிரியாவின் பெரும் பகுதிகளை கைப்பற்றி இஸ்லாமிய அரசு ISIS என்ற பயங்கரவாத அமைப்பு அச்சுறுத்தலாக உருவெடுக்கின்றது. இதற்கு பதிலடியாக August 2014 அதிபர் ஒபாமா ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஈராக் மற்றும் சிரியாவில் வான்வழி தாக்குதல்களை நடத்த அமெரிக்க இராணுவத்துக்கு உத்தரவிடுகின்றார். 2014 தொடக்கத்தில் ரஷ்யா உக்ரைனின் கிரிமியா தீபகற்பத்தை அதிரடியாக ஆக்கிரமித்து தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றது. இதனை அமெரிக்கா கடுமையாக கண்டித்ததுடன் ரஷ்ய பொருளாதாரத்தை முடக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பனிப்போர் காலத்து பதட்டத்தை மீண்டும் ஏற்படுத்தியது. December 2014 அரை நூற்றாண்டுக்கு மேலாக நீடித்த பகைமையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் கியூபாவுடன் தூதரக உறவுகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதாக அதிபர் ஒபாமாவும் கியூபா அதிபர் ராவுல் ஹஸ்ட்ரோவும் இணைந்து அறிவித்தார்கள். மேற்கு ஆப்பிரிக்காவில் பரவிய எபோலா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தவும் அது அமெரிக்காவுக்கு பரவாமல் தடுக்கவும் அமெரிக்கா பில்லியன் கணக்கான டாலர்களை ஒதுக்கி சர்வதேச மருத்துவ பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிய வரலாறும் ஒபாமா காலத்தில் இடம்பெற்றவைதான். இது நிஷா விருப்பப்பாடல்.

0: அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 6:32 நேர்கள். சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: கனடாவின் முதல் முதல் முதல் ஹெச்டி, இது இது தமிழ் ஹெச்டி.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

நேர்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்கள், இந்த வேளையிலே நாங்கள் இலங்கையின் கட்சி அரசியல் கட்சிகளின் தோற்றம் வரலாறு பற்றிய தொடர்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். பலவை போல் எங்களது இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையின் அரசியல் கட்சிகளின் தோற்றம் வரலாறு, அதேபோல் இந்திய அரசியல் கட்சிகளின் தோற்றம் வரலாறு போன்ற செய்திகளுடன் நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க இருக்கின்றோம். இந்த வேளையில் இலங்கையின் அரசியல் கட்சி அரசியல் வரலாற்றிலே இரண்டு பிரதான கட்சிகள் இலங்கையின் அரசியலை, இலங்கையின் பல்வேறு விதமான பொருளாதார அரசியல் சிந்தனை மாற்றங்களுக்கு அடிப்படைகளாக அமைந்திருந்தன என்பதை கடந்த வாரங்களில் நாங்கள் பார்த்திருந்தோம். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி டி எஸ் சேனநாயக்காவின் காலத்தில் டிஎஸ் சேனநாயக்கா போன்ற பெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டு ஐக்கிய தேசிய கட்சி என்ற பெரும் கட்சி 1947 சோல்பரி பிரவுவின் யாப்பின் அடிப்படையில் முதலாவது அரசியல் கட்சியை உருவாக்கி, முதலாவது அரசாங்கத்தை உருவாக்கி சுதந்திர இலங்கையின் அரசாங்கமாக ஐக்கிய தேசிய கட்சி தனது ஆட்சியை அமைக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று 1951 புதிய கட்சி ஒன்று தோற்றம் பெறுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று சொல்லக்கூடிய புதிய கட்சி 49 முளைவிட்டு கிளைவிட்டு 51 தேர்தலில் குதித்து மிகப்பெரிய அளவில் தனது வருகையை உறுதிப்படுத்துகின்றது. SWRD பண்டார் நாயக்கா தலைமையில். என்றாலும் இவர்களது கட்சியின் மிகப்பெரிய வெற்றியை 1956 தேர்தல் இலங்கைக்கு கொண்டு வருகின்றது. SWRD பண்டார் நாயக்கா மகாஜன எக்ஸத் பெரமினா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டு ஆட்சியை பல்வேறு கட்சிகள் இணைந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதானமாக கொண்ட அந்த மகாஜன எக்ஸத் பெரமின என்ற கட்சி 1956 ஆட்சி பீடம் ஏறுகிறது. ஆட்சி பீடம் ஏறிய கையுடன் சிங்கள மட்டும் சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. அந்த சட்டத்தின் மூலம், அந்த சட்டத்தை எதிர்த்து எங்களது தமிழ் தரப்பு பல்வேறு விதமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொண்ட மிகப்பெரிய எதிர்ப்பினை தொடர்ந்து பாரியளவிலான தாக்குதல்கள் தமிழர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டன. குறிப்பாக கல்லோயா பள்ளத்தாக்கு திட்டத்திற்கு குடியேற்றமாக கொண்டு சென்று அங்கு குடியேற்றப்பட்டவர்கள் மிகப்பாரிய தாக்குதலை தமிழர்களுக்கு எதிராக கல்லோயா என்ற அந்த குடியேற்ற திட்டத்தில் ஆரம்பிக்கின்றார்கள். இது மிகப்பெரிய அடக்குமுறையாக வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1958 மிகப்பாரிய அடக்குமுறைகள் பல்வேறு விதமான பிரதேசங்களில் தோற்றம் பெறுகின்றன. இவ்வாறான அடக்குமுறைகள் காரணமாக இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான மிகப்பெரிய இன அழிப்பு தொடர்பான பாரிய தாக்குதல்கள் வலுப்பெற்ற ஆண்டாக 1958 திகழ்கின்றது. அமாபெரும் இன கலவரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இலங்கையின் வரலாற்றில் முதலாவது நாடு தழுவிய இனக்கலவரமாக 5 மே 22 வடிக்கின்றது. புலனறுவை, கொழும்பு, காலி, மதுரை மற்றும் மலையக பகுதிகளில் வாழுகின்ற தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள் பரவின. நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டதுடன் 1000 அகதிகளாக வடகிழக்குக்கு கப்பல்கள் மூலம் கொண்டு வரப்படுகின்றார்கள். இதன் மூலம் அவசரகால நிலைமை என்பது முதல் தடவையாக நாடு தழுவிய ரீதியில் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த அவசரகால நிலைகளின் கீழ் பல்வேறு தமிழ் தலைவர்கள் வீட்டுக்காவலில் கைது செய்யப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட அந்த செய்திகளையெல்லாம் நாம் கடந்த வாரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்திருந்தோம்.

தமிழர்களுக்கு எதிராக இவ்வாறான பாரிய உள்நாட்டு கழகம் கட்டவிழ்த்து விடப்பட்ட அடுத்த வருடமே இலங்கையின் அரசியலில் மிகப்பெரும் ஒரு பழி தீர்க்கப்படுகின்றது. 1951 செப்டம்பர் 25 தேதி இலங்கையை உலுக்கிய மிகப்பெரிய அரசியல் நிகழ்வு ஒன்று அரங்கேறுகிறது. பிரதமர் SWRD பண்டார் நாயக்கா படுகொலை செய்யப்படுகின்றார். 1959 செப்டம்பர் 25 அன்று கொழும்பு ரோஸ்மித் பிளேஸில் உள்ள தனது இல்லத்தில் வைத்து தல்டுவே சோமராம என்ற பௌத்த துறவியால் பிரதமர் பண்டார் நாயக்கா துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்படுகின்றார். தீவிர சிகிச்சை பலனின்றி செப்டம்பர் 26 அன்று அவர் மரணமடைகின்றார். முந்தைய ஆண்டுகளில் பண்டார் நாயக்கா கொண்டு வந்த முற்போக்கான சில பொருளாதார கொள்கைகள் மற்றும் தமிழ் மக்களுடன் அவர் செய்த முயன்ற சமரசங்கள், குறிப்பாக 50-50 போன்ற அவரது திட்டங்கள், பண்டா செல்வா ஒப்பந்தங்கள், ஆளும் கட்சிகளுக்குள்ளே இருந்த தீவிர பௌத்த தேசியவாத வர்த்தக குழுக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதே இந்த படுகொலைக்கு காரணமாக அமைந்தது என்று நம்பப்பட்டது. பண்டார் நாயக்காவின் மரணத்தை தொடர்ந்து அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த W. தகநாயக்கா இலங்கையின் 5வது பிரதமராக பதவியேற்கின்றார். இலங்கையின் மிக குறுகிய காலம் பிரதமராக பதவி வகித்தவர் என்ற அந்த பெருமை W. தகநாயக்காவை சாருகிறது. பிரதமர் தகநாயக்காவின் அமைச்சரவையில் கடுமையான உள் முரண்பாடுகள் வெடித்தன. இடதுசாரி கட்சிகள் அரசாங்கத்திற்கான ஆதரவை விலக்கிக் கொண்டன. இதனால் அரசியல் ஸ்திரமின்மையை தவிர்க்க பிரதமர் தகநாயக்கா 1959 டிசம்பரில் நாடாளுமன்றத்தை கலைத்து 1960 மார்ச் மாதத்தில் புதிய பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கின்றார். நவம்பரில் ஆட்சி பீடத்தை கைப்பற்றிய W. தகநாயக்கா பிரதமராக பதவியேற்றவர். 1959 டிசம்பரிலேயே பிரதமர் பதவியை விட்டு விலக வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்படுகிறது. அதனால் தான் இலங்கையின் வரலாற்றில் மிக குறைந்த காலம் ஆட்சி செலுத்திய பிரதமர் என்ற ஒரு பெரு படு அல்லது சிறுமை தகநாயக்காவை சாருகிறது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1960 மார்ச் மாதம் புதிய பொதுத் தேர்தல் என்று பிரகடனப்படுத்தப்படுகிறது. 1956 உருவாக்கப்பட்ட மகாஜன எக்ஸத் பிரமண கூட்டணியில் இருந்த வலதுசாரி மற்றும் தீவிர இடதுசாரி அமைச்சர்களுக்கு இடையே பொருளாதார கொள்கைகளில் கடும் மோதல் ஏற்படுகிறது. மார்க்சிய அமைச்சரான பிலிப் குணவர்த்தன கொண்டு வந்த கூட்டுறவு வங்கிகள் சட்டம் போன்ற முற்போக்கான சோசலிச திட்டங்கள் ஆளுங்கட்சியின் வலதுசாரி அமைச்சர்கள் எதிர்க்க தொடங்கினார்கள். இதன் விளைவாக 1959 மே மாதத்தில் பிலிப் குணவர்த்தன உட்பட இடதுசாரி தலைவர்கள் அரசாங்கத்திலிருந்து அதிரடியாக வெளியேற்றப்பட்ட சம்பவமும் SWRD பண்டார் நாயக்கா இறப்புக்கு முன்னர் நடந்தேறியிருந்தது. இது சோசலிச பொருளாதார நகர்வுகளை மந்தமாக்கும் செயல்முறையாக அந்த வேளையில் உணரப்பட்டது. துறைமுக தொழிலாளர்கள், அரச ஊழியர்கள் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்களின் தொடர்ச்சியான வேலை நிறுத்தங்கள் காரணமாக நாட்டின் உற்பத்தி துறை கடுமையாக முடங்கியது. தேயிலை இறப்பர் ஏற்றுமதி வருவாய் வீழ்ச்சி அடைந்தது. வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு மிக அபாயகரமான நிலைக்கு குறைந்தது. உள்நாட்டு பதட்டங்களுக்கு மத்தியிலும் இலங்கை உலக வல்லரசுகளுக்கு இடையில் நடுநிலை வகிக்கும் தனது அணிசேரா கொள்கையை உறுதியாக பின்பற்ற தொடங்கியது. பிரதமர் பண்டார நாயக்காவின் படுகொலையை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை உட்பட உலக நாடுகள் யாவும் இலங்கைக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டார்கள். இலங்கையின் ஜனநாயக கட்டமைப்பு வீழ்ந்து விடுமோ என்ற கவலை சர்வதேச அரங்கில் வலுவாக எழுந்து நின்றது. சோவியத் ஒன்றியம் மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் முந்தைய ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட ராஜதந்திர உறவுகளின் அடிப்படையில் பொருளாதார மற்றும் வர்த்தக உதவிகளை பெறும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டன.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com
6: நீங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்பை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நாங்கள் இலங்கை அரசியல் கட்சிகளின் தோற்றம், வளர்ச்சி, வரலாறு பற்றிய செய்தி கண்ணோட்டத்துடன் இணைந்திருக்கிறோம். இலங்கை அரசியலில் பொதுவாக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இரண்டு கட்சிகளும் மாறி மாறி எப்போதும் ஆட்சி பீடமேறி வந்தன. 1947 ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் டி எஸ் சேனநாயக்கா இலங்கையின் முதலாவது பிரதமர் ஆகின்றார். அதனைத் தொடர்ந்து டி எஸ் சேனநாயக்காவின் இறப்பை தொடர்ந்து அவரது மகன் டட்லி சேனநாயக்கா 1952-1953 யுஎன்பி சார்பில் பிரதமராக பதவியேற்கின்றார். அதனை அடுத்து நடைபெற்ற தேர்தலில் சர் ஜான் கொத்தலாவில 1953-56 இலங்கையின் பிரதமராக பதவி வகிக்கின்றார். அதனைத் தொடர்ந்து 56 நடைபெற்ற தேர்தலில் SWRD பண்டார் நாயக்கா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு இலங்கையின் பிரதமராக பதவியேற்கின்றார். அவர் 1959 சுட்டுக் கொல்லப்பட அவரது இடத்திற்கு விஜயானந்த தகாநாயக்கா குறுகிய காலம் இலங்கையின் பிரதமர் ஆசனத்தை அலங்கரிக்கின்றார். 1960 மார்ச் மாதம் இலங்கையில் மற்றொரு பொது தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படுகிறது. March 19 நடைபெற்ற பொது தேர்தலில் டட்லி சேனநாயக்காவின் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி 50 பெற்று மிக குறைந்த பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கின்றது. எனினும் ஏனைய கட்சிகளின் ஆதரவு கிடைக்காததால் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட சிம்மாசன உரை தோற்கடிக்கப்படுகிறது. இதனால் வெறும் 33 டட்லி சேனநாயக்கா நாடாளுமன்றத்தை கலைக்க நேரிடுகிறது. அதனைத் தொடர்ந்து 1960 July 20 நாட்டின் அடுத்த பொது தேர்தல் ஒரு வருடத்திலேயே 2வது தடவையாக இடம்பெறுகிறது. இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாபெரும் வெற்றி பெறுகிறது. படுகொலை செய்யப்பட்ட பண்டார் நாயக்காவின் மனைவியான ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா SLFP என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவியாக பொறுப்பேற்று 1960 July 21 உலகின் முதலாவது பெண் பிரதமராக பதவியேற்று உலக வரலாற்றில் பெரும் தடம் ஒன்றை பதித்தார். இரண்டு பொது தேர்தல்களை மிக குறுகிய காலத்தில் நடத்தியதால் அரசாங்கத்தின் செலவினங்கள் கடுமையாக அதிகரித்தன. நாட்டின் வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு மிக பெருமளவில் குறைந்து வீழ்ச்சி மட்டத்தை அடைந்தது. நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக புதிய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அரசாங்கம் ஆடம்பர பொருட்கள் மற்றும் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதிகளை கடுமையாக கட்டுப்படுத்துவதற்காக கடும் கட்டுப்பாடுகளை விதித்தது. பண்டாரநாயக்காவின் சோசலிச பாதையை தொடர்ந்த ஸ்ரீமாவோ நாட்டின் பொருளாதாரத்தில் அரச கூட்டு ஸ்தாபனங்களின் பங்களிப்பை அதிகரிக்க திட்டமிட்டார். காப்புறுதித்துறை, சில வெளிநாட்டு வங்கிகளை தேசியமயமாக்குவதற்கான ஆரம்ப சட்ட மூலங்கள் இந்த ஆண்டின் இறுதியில் தயாரிக்கப்படுகின்றன. ஸ்ரீமாவோ உலகின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்ற நிகழ்வு சர்வதேச ஊடகங்களில் இலங்கைக்கு பெரும் புகழை தேடித்தந்ததுடன் உலக தலைவர்கள் பலரும் இலங்கையுடன் நெருக்கமான உறவை வளர்க்க ஆர்வம் காட்டத் தொடங்கினார்கள். சீனா, சோவியத் ஒன்றியம் போன்ற சோசலிச நாடுகளுடனும் அதே நேரம் மேற்கத்திய நாடுகளுடனும் சமநிலையான ராஜதந்திர உறவை பேணும் அணிசேரா கொள்கையினை ஸ்ரீமா பின்பற்ற தொடங்கினார். ஸ்ரீமாவுவினால் மிகவும் தீவிரமாக அணிசேரா கொள்கை முன்னெடுக்கப்பட்டதென்றால் அது மிகையல்ல. உள்நாட்டில் பாடசாலைகள் அரசமயமாக்கும் சட்டம் மற்றும் சிங்களம் மட்டும் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தும் அரசாங்கத்தின் தீவிர போக்கு காரணமாக இலங்கையின் சிறுபான்மை தமிழ் மக்களின் உரிமைகள் குறித்து சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் அவதானம் செலுத்த தொடங்கின. சிங்களம் மட்டும் சட்டத்தை 1956 நீதிமன்றம் மற்றும் அரசு நிர்வாகத்தில் முழுமையாக அமுல்படுத்த அரசாங்கம் எடுத்த தீவிர நடவடிக்கைகளுக்கு எதிராக தந்தை செல்வநாயகம் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சி 1961 பிப்ரவரி 20 அன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாபெரும் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை தொடங்கினார்கள். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, மன்னார் ஆகிய இடங்களில் உள்ள மாவட்ட செயலகங்கள் முட்டுகையிடப்பட்டு சிவில் நிர்வாகம் முற்றிலும் முடக்கப்பட்டது. இப்போராட்டத்தை தடுக்க ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க 1961 ஏப்ரல் 17 அன்று நாடு தழுவிய அவசரகால நிலையை பிரகடனப்படுத்துகிறார். வடகிழக்கிற்கு இராணுவம் அனுப்பப்படுகிறது. அமைதியான முறையில் போராடிய மக்கள் மீது கடுமையான வன்முறைகள் பிரயோகிக்கப்பட்டது. செல்வநாயகம் உள்ளிட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு பனாகுட இராணுவ முகாமில் அடைக்கப்பட்டார்கள். இந்த போராட்டத்தின் போது தமிழ் தலைவர்கள் யாழ்ப்பாணத்தில் அரசாங்கத்திற்கு மாற்றீடாக சுயாதீன தமிழ் அஞ்சல் சேவையை தற்காலிகமாக நடாத்தி தங்களுக்கென தனித்துவமான தபால் தலைகளையும் வெளியிட்டார்கள். இது அரசாங்கத்திற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ மிஷனரிகளால் நடத்தப்பட்டு வந்த தனியார் பாடசாலைகளை அரசாங்கம் தன்வசமாக்கியதால் கத்தோலிக்க சமூகத்தினருக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் கடுமையான மோதல்கள் வெடித்தன. 1961 ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கையின் மிகப்பெரிய தனியார் வங்கியாக இருந்த இலங்கை வங்கி முழுமையாக அரசமயமாக்கப்பட்டது. கிராமப்புற மற்றும் நடுத்தர மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த 1961 மக்கள்

0: உலக வல்லரசு போட்டிகளுக்கு எதிரான அணிசேரா கொள்கையை சர்வதேச அளவில் நிலைநிறுத்துவதில் ஸ்ரீமாவோ முக்கிய பங்காற்றுகின்றார். கனிப்பொருள் எண்ணெய் கூட்டுத்தாபனம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய நிறுவனங்களை புறக்கணித்துவிட்டு சோவியத் ஒன்றியம், சீனா மற்றும் ரூமேனிய நாடுகளிலிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய இலங்கை ஒப்பந்தங்களை செய்தது. இது மேற்குலக நாடுகளுடனான உறவில் விரிசலை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். இவ்வாறு இலங்கை அரசியலில் பல்வேறு விதமான கட்சிகள் என்பதற்கு பதிலாக ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த போதிலும் தமிழர் தொடர்பில் இரண்டு கட்சிகளும் பொதுவாக எதிர்ப்பு அலைகளையே எப்போதும் காட்டி வந்தன என்பது இந்த வரலாறுகள் நமக்கு அப்பட்டமாக எடுத்து காட்டுகின்றன.
1: ப்ளீஸ் பிரியாணி.
0: இது குட் நைட் திரைப்படத்திலிருந்து கண்ணன் விருப்பத்தில்.
1: உப்புமா அட்லீஸ்ட்
2: புச்சிக்கன் வேணாடா. ஏய் புச்சிக்கன் வேணாடா.
3: Thank you. Never forget.

0: அந்த குழம்பாக்கு வீட்டுக்கு எப்போ போகிறேன், அந்த வீட்டுக்கு போன சொல்லு. ஓகே, இந்த குழம்பாக்கு வீட்டுக்கு எப்போ தான் சர்வீஸ் போவேன்,
1: முடிஞ்சது பே. ஏய், ஸ்ட்ரைக்கர் என்ன பிச்சா,
0: அந்த குழம்பாக்கு வீட்டுக்கு எப்போ சர்வீஸ் போவேன். ஏ மாமா, குழம்பாக்கு வீட்டுக்கா சர்வீஸ் போகிறேன்.
2: தலைவலியா இருக்குதா, மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போகிறேன், விட்டுறாடி.
0: ஓகே ஓகே, பாய்.
1: குடம்பாக்கம் வீட்டுக்கு தான் போறேன், இஷ்டம் தான் வா.
3: துணி சேர்த்துருக்கா,

0: அறிவில உனக்கு வர கோத்து அப்படியே
1: வெச்சறாதே
0: பல்ல பேத்துற உனக்கு
1: என்ன
2: சத்தம்
1: குடிச்சிருக்கியா
2: என்னாச்சு
3: மாமா? என்ன பண்ண?
1: சரி சரி எடு பரவாயில்ல.
4: ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல.

நேர்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்பை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய அரசியல் கட்சிகளின் தோற்றம் வளர்ச்சி பற்றிய அந்த பகுதியை பார்க்க முடியாமைக்கு மனம் திருந்துகிறோம். வருகின்ற வாரம் அது பற்றி மிக விரிவாக நோக்க இருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். தொடர்ந்து 7 மணியிலிருந்து 8 மணி வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-464-4622.

0: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ். நிதி தொய் தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 29 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் 2026 ஆண்டுக்கான எசல பெருகிராவின் இறுதி ஊர்வலத்தில் ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்காவும் இணைந்து கொண்டார். நாட்டின் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை பலப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக புத்தளத்தில் அமைந்துள்ள டொப்ளர் வானிலை ரேடர் இணைய திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார். இந்திய மானிய உதவியுடன் கட்டப்பட்ட கேகல்லையில் உள்ள நந்தகாமா மற்றும் களுத்துறையில் உள்ள ஜனகர்ணகாமா ஆகிய இரண்டு புதிய மாதிரி கிராமங்கள் புதன்கிழமையன்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. தென்தோட்டை கடற்பரப்பில் பராசோயில் சவாரியின் போது ஏற்பட்ட விபத்தில் 31 பலஸ்தீன பெண் சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். கல்வித்துறையால் நிறைவேற்ற முடியும் அளவில் உள்ள ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பட்டியலிட்டு அவற்றின் மீது உடன் நடவடிக்கை எடுக்க முதல்வர் விஜய் அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தது போன்று தாமதிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் மற்றும் பிற முக்கிய கணக்குகளின் பதிவுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவரித்து மத்திய அரசுக்கு மெட்டா நிறுவனம் கடிதம் எழுதியுள்ளது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களின் எஞ்சின் சேதம் ஏற்படுவது அல்லது மைலேஜ் குறையும் என்ற எந்தவொரு அறிவியல் ஆய்வாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7,000 மேற்பட்ட இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சட்ட அமலாக்கத்துறைக்காக குண்டு துளைக்காத வாகனங்களை உருவாக்கும் ஒரு பாதுகாப்பு நிறுவனம் இந்த வாரம் அதிகாலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி அதன் தலைமையகம் சேதமடைந்ததை தொடர்ந்து டொரண்டோ காவல்துறை தனது விசாரணையை தொடர்கின்றது. பெரும்பான்மை பெற்றுள்ள லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வாக்களித்தால் கோடிகாவ் சர்வதேச பாலம் தொடர்பாக அமெரிக்காவுடன் மத்திய அரசு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ஆய்வு செய்வதற்கான தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் பொதுச்சபையின் அரசாங்க செயல்பாட்டுக் குழு ஒத்திவைக்கப்பட்டது. அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் அதிக எண்ணிக்கையிலான கனடியர்கள் இறைச்சி உண்பதை குறைத்துக் கொள்வதுடன் உணவையும் தவித்து வருகின்றனர் வேளாண்மை துறையின் உள்ளக அறிக்கை தெரிவிக்கின்றது. ஈரானிய அரசு ஒளிபரப்பு நிறுவனமான IRIB புஷோர் ஜாம் மற்றும் கோச்மோச் நகரங்களுக்கு அருகிலுள்ள பகுதிகளை தாக்கி புஷோர் மாகாணத்தில் இரவு முழுவதும் அமெரிக்க வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் உக்ரைனில் நடக்கும் போர்கள் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு மீதான அதிகரித்து வரும் அழுத்தங்களை வெளிக்காட்டும் நிலையில் அமெரிக்கா பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஏவுகணை கொள்முதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. ஈரானை சரணடைய செய்வதற்காக தாக்குதல்களை நடத்த அமெரிக்க மத்திய தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் முன்மொழிந்துள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது.
1: மணித்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
2: நேரம் 7:08. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் HD-யுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது முதல் நேர்கள் தொடர்ந்து 8 வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் வளமை போல் அலையுங்கள். 4164446422.

0: அறிவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்களை, உடலில் உறுதி உடையோரே எப்போதும் உலகில் இன்பம் உடையவரா. இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்துடுமோ? சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாய். சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது உலகம் சொல்லுகின்ற மிகப்பெரிய தத்துவம். அதேபோல் உடலில் உறுதியை எப்போதும் நாங்கள் பேண வேண்டும். காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடிப்போவானே. மனோன்மணிய சுந்தரனார் பாடுகின்றார், காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடிப்போவானே. காலை அல்லது மாலையில் வெளியிலே உலாவி காலாறு ஒரு 10 நிமிடம் நடந்து வருவோரை கண்டால் காலன் அவர்கள் பக்கம் வந்து அவர்களது காலை தொட்டு கும்பிட்டு ஓடுவானா? ஏனென்றால் அவர்களுக்கு ஆயுள் அவ்வளவு மிக மிக அதிகம். இப்படி உலகத்தில் உடல் உறுதியை பேண வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை உலகத்தில் உள்ள மனித சமூகம் மேற்கொள்ளுகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருப்பது, வேலைகளை செய்து கொண்டிருப்பது, அன்றாட கடமைகளை எங்களது உடல் உழைப்பினால் மேற்கொண்டிருப்பது, உலாவி திரிதல், சைக்கிளில் பயணித்தல், இப்படியான அன்றாட ஊக்கமான செயல்களில் நாங்கள் ஈடுபடுகின்ற போது காலன் எம்மை எமது பாதத்தை தொட்டு வணங்குவான் என்பது நான் சொல்வதல்ல, மனோன்மணியும் சுந்தரனார் சொல்லுகின்ற மிகப்பெரிய தத்துவம். அதை உழைக்கின்ற அத்தனை மனிதர்களும் நிச்சயம் தினமும் தினமும் தம்மை மிக மிக மிக சுறுசுறுப்பானவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். விசையுறு பந்தினைப் போல் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன் என்று மகாகவி பாரதியார் பாடுகின்றார். அவ்வாறு உடலை நாங்கள் ஒரு பந்து போல், விசை கொண்ட பந்து போல் எப்போதும் உலாவி திரிகின்ற அல்லது வீச்சாக நடந்து திரிகின்ற அல்லது ஒரு முழு மூச்சாக நாங்கள் உழைக்கின்ற தேக ஆரோக்கியத்தை எப்போதும் பேண வேண்டும் என்பதுதான் இவர்கள் எங்களுக்கு சொல்லித்தருகின்ற மிகப்பெரிய பாடம். நிகழ்ச்சியில் முதலாவது இந்த மணித்தியாலத்தின் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம்
1: சின்னா. வணக்கம் பாங்கோ, எப்படி இருக்கிறீர்கள்?
2: உங்களை போலவே நலமோடம் இருக்கிறோம்.
1: சரி, அது இலங்கையின் வரலாறு, அரசியல் வரலாறு இருக்கல்லோ இலங்கையின், அது எங்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டிய உண்டு. அமெரிக்க அரசியல் வரலாறு இந்திய அரசியல் வரலாறை விட இலங்கையின் அரசியல் வரலாறு மிக அவசியம் இல்லையே?
2: நீங்க சொன்ன வரலாறு இருக்கல்ல, எனக்கு உண்மையிலே நான் கேள்விப்படாத வரலாறு.
1: SWRD பண்டார் நாயக்காயெல்லாம் சுட்டுக் கொல்லப்பட்ட பௌத்த துறவியால தமிழர்களுக்கு அவர் கொஞ்சம் சார்பானவராக நடக்க முற்படுகின்றார். அந்த இனப்பிரச்சனையின் ஒரு அடிதான் அவருக்கு விழுந்த சூடு.
2: அதுக்கு நடங்குறாங்களே.
1: சரியா சொன்னீங்க.
2: அதெல்லாம் ஒண்ணும் செய்ய, அவங்களும் விரும்பினாலும் செய்ய முடியாம இருக்கிறது காரணமே அது.
1: அதுக்கப்புறம் பிக்கு வேண்ட கையில போகுது இலங்கை அரசியல். உலகத்தில் உள்ள தாதாக்கள் செய்யற வேலையெல்லாம் செய்யறாங்க. இது கதைக்க கூடாது, இது கதைக்க கூடாது. அங்க சவுதியில நடந்த விஷயம் இல்லை. சரி, அதை விட
2: எனக்கு ஒரு தலை காதல் அந்த பாடல் கேட்கலாம். நன்றி, உங்களுக்கு வணக்கம்.
1: நன்றி சின்னா நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
2: நன்றி, வணக்கம்.

0: நேர்களே, செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கின்றது. முதல் குற்றவாளியாக செந்தில் பாலாஜி, இரண்டாவது குற்றவாளியாக IAS அதிகாரி விசாகன் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். அதேபோல் டாஸ்மாக் முன்னாள் அதிகாரிகள் ராமதுரை முருகன், பன்னீர்செல்வம் ஆகியோர் மீதும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நேரம் இப்பொழுது 7:18. நேர்கள் CMR தமிழிஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் பாத்ரனே, நான் கமல் பேசுறேன்.
0: ஓ கமல் வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஓ நல்ல சுகமா இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நலம், நன்றி. வேலையால வந்தாச்சு கமல்.
1: ஓ வேலையால வந்தாச்சு, வந்து அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உங்களை அருந்தம் ஐயா, எல்லாத்தையும் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, இந்தியா அமெரிக்கா இலங்கை நிலவரம் எல்லாம் கேட்டுக்கொண்டு. இலங்கையில இருக்கும் போது இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாமனத்தில் அந்த இறைவிகடம் பறவைகள் பாட்டுக்கு பட்டு அதுக்கு காவல் இருக்கிற மாதிரி காத்திருந்து நிகழ்ச்சிகளை கேட்கறதுக்கு ஆவலா இருந்தோம்.
0: இறைவிகடம் பறவை எல்லாம் கேட்டிருக்கிறீங்க?
1: ஓ அதுகள் எல்லாம் ஆக்கள் சின்ன சத்தம் போடாலும் சத்தம் போனாங்க, சத்தமா கூட்டி கேட்டு போட்டு பத்து பேர் இருந்து கூட இருந்து கேட்டு கொண்டு இருப்போம்.
0: நாங்கள் அந்த தனியார சாகம் நாடகம் போவோம் 4:30 அதுக்கு.
1: ஓ 4:30 சனியோ ஞாயிறுல வருவதாக்கும்
0: ஞாயிற்றுக்கிழமையில் அதுக்கும் ரேடியோவில் அமைச்சு கொண்டிருந்த
1: அது 2nd ஆண்டு மட்டும் இருந்தது சேர்ந்து இல்ல, அந்த மண்டதீவுன்றத விட வேல் செய்யாம போயிட்டது. அதுக்கு முதல் கேட்டதுதான் சின்ன வயதுல,
0: சின்ன வயசுல அது ஒரு பெரிய எங்களுக்கு அதுதான் அப்ப திரைப்படமும் தொலைக்காட்சியும்
1: என்ன. ஓ ரேடியோ பின்னுக்கு பத்தி போடுற மூடிக்கு இருந்து நாங்கள் கதைக்கிறது, நாங்கள் பக்கத்துல இருந்து கதைக்கிற மாதிரி ஆக்கல
0: ரேடியோ உடைச்சு யார் இருந்து கதைக்கிறோம்னு பார்த்த காலமும் இருக்கு ரேடியோ. சரியா சொல்லி
1: பாடல் வந்து இந்த அழகு தீபம் ஒளி வீசும் அந்த பாடல் படம் ஞாபகம் இல்ல,
0: தேடி எடுத்து கொண்டறிவியல் பாடல்கள். அது திறமை, திறமை திறைப்படத்தில்
1: திறமை இருக்குது. ஓ திறமையில
0: அது நடிகர்கள் யாரென்று கேட்டால் ஆச்சரியப்படுவீங்கள். நிழல்கள் ரவி, ரவீந்திரன், ஜனகராஜ், ரேவதி, அப்படி ஒரு கொஞ்சம் வித்தியாசமான
1: 84-85 வந்த படமா இருக்குல்ல.
0: 85
1: உங்களது
0: விருப்ப பாடல்களை கேட்டு மகளிரெல்லாம் அழையுங்கள். 416-644-6222. நேர்களே, உலகத்தில் மிக அதிக அளவில் நெதர்லாந்தில் வாழுகின்ற மக்கள் துவிச்சக்கர வண்டிகளை பயன்படுத்துவதாக சொல்லப்படுகின்றது. உலகிலேயே அதிக அளவில் சைக்கிள்கள் பயன்படுத்தும் நாடுகளில் நெதர்லாந்து முதலிடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சுற்றுச்சூழலுக்கு உகந்தது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு சைக்கிள்கள் வகிக்கின்றன. உலகம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் காற்று மாசுபாட்டை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பல நாடுகள் இப்போது துவிச்சக்கர வண்டி பயன்பாட்டை ஊக்குவித்து வருகின்றனவா. அந்த வகையில் தான் உலகிலேயே அதிக அளவில் சைக்கிள்கள் பயன்படுத்தும் நாடாக நெதர்லாந்து விளங்குகின்றது. நெதர்லாந்தின் தலைநகரம் நேர்களுக்கு தெரியும், ஆம்ஸ்டர்டாம். அது உலகத்தின் மிகப்பெரிய துறைமுகங்களிலும் ஒன்றாக விளங்குகின்றது. அந்த தலைநகரத்தில் கூட பெரும்பாலான மக்கள் துவிச்சக்கர வண்டிகளில் தான் பயணிக்கின்றார்கள். அதேபோல் டென்மார்க், அதே நெதர்லாந்துக்கு அருகில் இருக்கக்கூடிய டென்மார்க் என்ற நாடு மிக அதிக அளவில் சைக்கிள்களை பயன்படுத்துகின்றது. டென்மார்க்கின் தலைநகரமான கோப்பன்ஹேகனிலும் துவிச்சக்கர வண்டிகளின் பயன்பாடு மிக உயர்வாக இருக்கும். அதேவேளை ஜெர்மனியும் இவ்வாறான சைக்கிள்கள் பயன்பாட்டில் பிரதான இடத்தை பெறுகிறது. சைக்கிளை கண்டுபிடித்த நாடல்லவா, அதனால் ஜெர்மனியும் இவ்வாறான அதிகளவு சைக்கிள் பயன்பாட்டை மேற்கொள்ளுகின்ற ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாக விளங்கும். அதேவேளை ஆசியாவில் அதிகளவிலான சைக்கிள் பயன்பாட்டை ஜப்பானியர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். ஜப்பானில் மாணவர்கள் உட்பட தொழிலாளர்கள் பலரும் சைக்கிள்களில் பயணிப்பதுடன் சீன மக்களும் மிக அதிகளவில் சைக்கிள்களில் பயணம் செய்வதை தமது மிகச்சிறந்த பொழுதுபோக்காகவும் மிகச்சிறந்த உடற்பயிற்சியாகவும் மாற்றியிருக்கின்றார்கள் என்பதனால் உலகம் முழுவதும் தற்போது சைக்கிள்களுக்கு மாறி வருகின்ற ஒரு உலகமாக மாறுகிறது. அது மட்டுமல்ல நீர்களே, ஒரு காலத்திலே உலகத்தில் புத்தக படிப்பு, அப்பியாச கொப்பிகள் படிப்பு என்ற நிலை இருந்தது. பின்னர் டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு உலகம் மாறியது. கல்வியை மாணவர்களுக்கு கற்பிப்பதிலும் இவ்வாறான ஸ்மார்ட் ஃபோன்கள் போன்ற லேப்டாப்கள், இவ்வாறான கணனிகள், இவற்றை பயன்படுத்தி ஸ்மார்ட் ரூம்களை உருவாக்கியது உலகம். இன்று 3rd உலக நாடுகள், இலங்கை போன்ற நாடுகளில் ஸ்மார்ட் ரூம்களை உருவாக்குவதில் பெரும் முயற்சியை பாடசாலைகள் மேற்கொண்டு வருகின்றன. வேடிக்கை என்னவென்றால், உலகத்தில் பல நாடுகள் அந்த முறையை இப்போது புறந்தள்ளிவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வருகின்றார்கள். அப்பியாச கோப்பிகள் புத்தகங்கள் சகிதம் பிள்ளைகளை கற்பிக்கின்ற எங்களது பழைய முறையை மிகச்சிறந்த முறையாக இப்போது கண்டறிந்து அந்த முறைகளை அறிமுகம் செய்து வருகின்றார்கள். ஸ்வீடன், நோர்வே, பின்லாந்து போன்ற நாடுகளில் இந்த புரட்சி மீண்டும் ஆரம்பமாகி இருக்கின்றது.

0: அந்த பாடல் மலேசியா வாசுதேவன் உமா ரமணன் ஆகியோரது குரல்களில் கமல் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 7:29. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன்
1: இணைந்திருக்கிறேன். கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகை அடகு மாடம்.
4: Everything okay? No problem and dinam.
5: Bar kalamu closing da adikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155.
8: வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் தீபன்.
0: தீபன் சொல்லுங்கள், வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமா இருக்கு. உங்களோட சந்தோஷமா இருக்கும்.
0: என்ன
1: ரோட்டு மேல போவா ரசிக்கா இருக்கு. உங்களை கட்டுந்து போவோம்ட்டு போனா வாழ்க்கை குறைவா இருக்கு.
0: என்ன பாடல் தீபன்?
1: பாபு திரைப்படத்திலிருந்து மகளுக்காக பாட்டு உண்டு.
0: பாபு திரைப்படத்திலிருந்து மகளுக்காக உங்களது பாடல் ஒலிக்கும். நன்றி தீபன் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நேரம் இப்பொழுது 7:31. நேர்கள் சியமா தமிழ் எஸ்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கும் நேரம். உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகளிர் நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. இந்த வேளையில் இலங்கை அரசாங்கம் பல்வேறு விதமான புதிய பேருந்துகளை இப்போது தொடர்ச்சியாக இறக்குமதி செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பேருந்துகள் பல்வேறு விதமான நவீன தொழில்நுட்பம் வாய்ந்த பேருந்துகளாக இருக்கின்றன. குறிப்பாக இலங்கையில் மிக நீண்ட காலமாக மாற்றுத்திறனாளிகள் தமக்கேற்ற அனைவரும் அணுகு வசதி கொண்ட புதிய பஸ் வண்டிகளை பயன்படுத்த வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கைகளை விடுத்த வண்ணம் இருந்தார்கள். அவ்வாறான மாற்றுத்திறனாளிகள் பலர் உலகம் முழுவதும் இவ்வாறு பயணம் செய்து குறிப்பாக கனடா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வருகை தந்து இந்த நாடுகளில் இயங்குகின்ற பஸ் வண்டிகள் போல் தமது உடல் உபாதைகள் உள்ள குறிப்பாக உடல் சார்ந்த சக்கர நாட்காலி பயன்படுத்துகின்ற பார்வை இழந்தோர் காது கீழாதோர் இப்படி கேட்பதில் சிரமமுள்ளோர் பார்ப்பதில் சிரமமுள்ளோர் நடப்பதில் சிரமமுள்ளோர் இவர்களுக்கு ஏற்றிய வகையிலான அனைவருக்கும் அணுகு வசதி கொண்ட பஸ் வண்டிகளை தமது நாட்டில் பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை மிக நீண்ட காலமாக ஒரு 2 தசாப்த காலமாக குறிப்பாக யுத்தத்தின் பின்னர் அந்த கோரிக்கைகள் மிக வலுப்பெற்றன. அதன் அடிப்படையில் தான் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு புதிய பஸ் வண்டிகள் பலவற்றை இறக்குமதி செய்து பயன்பாட்டில் ஈடுபடுத்தி வருகின்றது. மெட்ரோ பஸ்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பஸ்கள் பல்வேறு விதமான வசதிகள் கொண்டவை. மூத்தோர்கள் மாற்றுத்திறனாளிகள் போன்றோர் பயன்படுத்தக்கூடிய அணுகு வசதி கொண்டதாக சொல்லப்படுகின்றனர். அது மட்டுமல்ல நேர்களே, உடம்பில் போதை பாவனை இருந்தால் அந்த பஸ்ஸை அவர்களால் இயக்க முடியாது என்பது இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அம்சம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அட்கஹோல் என்று அந்த பாவனை உள்ள ஒரு பஸ் சாரதி உடம்பில் அட்கஹோல் அதிகமாக இருந்தால் அவருக்கு இந்த பஸ் ஸ்டார்ட் ஆகாது. அவர் ஏறியிருந்து பஸ்ஸை இயக்கினால் அந்த பஸ் ஸ்டார்ட் ஆகாது. சாரதி பஸ்ஸை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் ஸ்டேரிங்குக்கு அருகில் இருக்கும் இந்த சிறிய ஒரு கருவி மூலம் மூச்சுக்காற்றை ஊத வேண்டும். அவ்வாறு ஊதினால் அந்த கருவி மூச்சுக்காற்றிலுள்ள அட்கஹோல் அளவை சில வினாடிகளில் அளவிடும். அவரது உடம்பில் அட்கஹோல் அளவு அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக இருந்தால் பஸ்ஸின் இன்ஜின் வேலை செய்யாது. இவ்வாறான எச்சரிக்கை பதிவுகள் பல அதில் இருப்பதன் காரணமாக இப்போது பல்வேறு விதமான விபத்துக்கள் இலங்கையில் ஏற்பட்டு வருகின்றன. பஸ் வண்டி விபத்துக்களும் பல ஏற்படுகின்றன. அவ்வாறான பொது விபத்துக்களை தவிர்க்க முடியும் என்று நம்பப்படுகின்றது. தென்னிலங்கையில் நேற்றைய தினமும் ஒரு பாரிய விபத்து ஏற்பட்டு போட்டிக்கு மோட்டார் சைக்கிளை ஓட்டிய 2 இளைஞர்கள் ஒரு லோரிக்குள் சிக்கொண்டு 2 பேரும் வெவ்வேறு மோட்டார் சைக்கிள்களில் அவர்கள் பயணம் செய்திருக்கின்றார்கள். ஒரு திருப்பத்திலே திருப்புவதற்காக தனது பாதையை மாற்றுவதற்காக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு ட்ரக் வண்டி மீது மோதி இருவரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதேபோல் தம்புள்ள பொருளாதார வலயத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு மரக்கறிகளை ஏற்றி சென்று கொண்டிருந்த ஒரு கேப் ரக வாகனம் கனகராயன் குளத்தில் விபத்துக்குள்ளாகி அந்த 2 இளைஞர்களும் அதிகளவு இரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. வவுனியா கனகராயன்குளத்தில் அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறான பாரிய அளவிலான இந்த விபத்துக்கள் இப்போது இலங்கையில் பல இடங்களில் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. அதற்கு மிக முக்கிய காரணம் இவ்வாறான மதுப்பாவனை போதைப்பொருள் பாவனை போன்றவற்றின் காரணமாக பஸ் மற்றும் வாகன சாரதிகள் நிலை குலைவதுதான் என்று பெரும்பாலும் பேசப்படுகின்றது. எல்லா விபத்துக்களும் அப்படியல்ல, பெரும்பாலான விபத்துக்கள் அதன் மூலம்தான் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இவற்றை தவிர்ப்பதற்காக இப்போது பாரிய முயற்சிகளை பல்வேறு வடிவங்களில் இலங்கை அரசு மேற்கொண்டிருக்கின்றது. இப்போது நேரம் சரியாக 7:35. இது தீபன் விருப்ப பாடலுடன் இணைந்திருப்போம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் உங்கள் இதயத்தில் ஒலிக்கும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: திரைப்படத்தில் இருந்த அந்த பாடல் TMS குரலில் தீவன் விருப்பத்தில் ஒழித்தோ இந்த நேரம் 7:40. நேர்கள் CMR தமிழ் HD-யின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
2: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: நேர்களை இப்பொழுது தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் தேவகுமார்.
2: ஓ தேவகுமார், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். நான் அருந்து மறையான சிறப்பா போய்கொண்டிருந்து மேலும் மேலும் மருதேறி கொண்டு போற மாதிரி இருக்கு. அனைத்து ரசிகர் மன்றமும் கூடி கொண்டு போற
2: மாதிரி எங்க நாட்டு வரலாறு கட்டாயம் அதுக்கு ஆதரவு.
3: ஆமா, அது எல்லாருக்கும் தெரியும். சில உண்மையில எங்களுக்கு தெரியாது. அந்த எங்கட சிறு வேலை தருவாங்க, அதை நீங்க கொண்டத கேட்டு சிறப்பா இருக்குது. அந்த வானிலையை பத்தி கேட்டீங்கன்னா, வானொலியில நான் இந்த விண்வெளியில கோமாளிகள் அந்த இது வந்து பார்த்திருந்து கேட்கிறோம். அதில்
2: நல்லா இருக்கும்,
3: அந்த சிறப்பா இருக்கு. நிகழ்ச்சியில் தான் சிறப்பா போய் கொண்டது. எனக்கு மண்டாடி படத்திலிருந்து மண்டாடி மண்டாடி அந்த பாடம்.
2: நன்றி தேவகுமார் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் மாலை. வணக்கம் வாசன் சாரா.
2: சாரா மாலை வணக்கம். வாங்கோ
4: நிகழ்ச்சியெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கேட்டிருந்தோம் பழைய கதைகள். எனக்கு பாட்டு வந்து வண்டியில மாமன் பொண்ணு. அந்த பாட்டு
2: என்ன வண்டியில மாமன் பொண்ணு
4: நீங்க பத்தி ஞாபகப்படுத்தீங்க. அப்ப சைக்கிள் ஓட்டம் வண்டி ஞாபகம் வந்து, அதை விட நல்லது வண்டி.
2: சரி, நன்றி சாரா. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் காசிநாதன்.
2: ஓ வா காசிநாதன், வணக்கம். சொல்லுங்க பாடு.
5: பூக்கள் படத்துல ஒரு பாட்டு ஒன்று போடுங்க.
2: லவ் சாங்.
5: இசைஞானி
2: ஒரு வித்தியாசமான இசை. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: மாலை வணக்கம் ரமேஷ். எப்படி இருக்கீங்க
2: ரமேஷ்? நலம். நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
6: நலம் தான் நலம் தான். நன்றி.
2: அது என்ன நலம் தான் நலம் தான் வருத்து சொல்றமா கிடக்கு ரமேஷ்?
6: பாடல் வந்து தர்மபுரி படத்துல இருந்து ஆண்டிப்பட்டி கனவாக தாளத்துக்குறீங்க பாடல்.
2: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி ரமேஷ் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். ஓ சிவலிங்கம் ஐயா, என்ன நலமா? நீங்கள் வந்துட்டீங்களா ஊரால? எப்ப வந்தீங்க?
7: ஹலோ,
2: எப்ப வந்தீங்க?
7: நேத்து வந்தேன் சார்.
2: சொல்லி வேலை இல்லையா? எப்படி ஊர் இருக்கு?
7: ஊரெல்லாம் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்கு.
2: கொஞ்சம் உஷாரா வந்துட்டீங்க என்ன?
7: ஆமாங்க, போயிட்டு
2: சரி. என்னெல்லாம் சாப்பிட்டீங்க புதுசா போய் அங்க ஊர்ல?
7: புதுசா என்ன? கொத்த ரொட்டியா அது இடியப்பம் புட்டு எல்லாம் சாப்பிட்டேன்னாங்க. வேற என்னங்க புதுசா? ஒண்ணுமில்ல,
2: நொங்கு நொங்கு நொங்கு கருப்பணி அதெல்லாம் குடிச்சிருப்பீங்களே? இல்லையே,
7: அங்கெல்லாம் போவதுக்கு டைம் இல்ல. நம்ம பேரனோட போனா நான் அதை கொஞ்சம் கஷ்டமா போச்சு.
2: கருப்பணி சீசன் இல்ல இப்ப.
7: என்ன அவன் இருக்கும் போது பாதிக்கலாம போயிட்டு எல்லாரையும்
2: வேற ஒரு பிளான்லாம் நம்ம போயிருக்கோம். பெரும் பிளான்லாம் போயிருக்கீங்களா? இப்ப
7: போனேன், அது கொஞ்சம் பிழைச்சு போச்சு.
2: பரவாயில்ல. என்னடா பாயலாம். எங்க நின்றீங்கள் ஊர்ல போய்?
7: ஊர்ல யாழ்ப்பாணத்துல தாங்க இருந்தேன், டெம்பிள் ரோட்ல.
2: ஓ,
7: அங்கதான் சொந்தக்காரங்க இருக்காங்க அங்க.
2: சரி சரி. என்ன இன்னைக்கு பாடலோட வந்தீங்கள்?
7: பாடல் இன்னைக்கு உங்களை தெரிவில வேணும்னா ஒரு பாடல் ஒண்ணு போடுங்க. அப்படி இல்லாட்டி
2: சார் எங்கள் தெரிவில போடுறோம். அது
7: ஓகே சார். தேங்க்யூ.
2: நன்றி நன்றி
7: நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்
2: வணக்கம். 7:46 இந்த வேளையில் நிகழ்ச்சியில் எங்களது தேவகுமார் இணைந்து ஒரு மன்றாடி மன்றாடி பாடல் கேட்டார். அந்த பாடல்

பின்ன ரெடியோர் தன்னை வாத்தா ஏ புரிக்கு வாத்தா ஏ மகராசர்கள் உள்ள காலி தண்ணில யாமேனும் நினைவா தலையாகிய அறமே தரும் கரிகாலன் படையாம் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

0: அந்த பாடல் வாகிசன் ராசையாவின் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் வி எம் மகாலிங்கம் மற்றும் வாகிசன் ராசை ஆகியோரது குரல்களில் மன்றாடி திரைப்படத்திலிருந்து தேவகுமார் விருப்பத்தில் ஒளித்தொய்ந்த நேரம் 7:50.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: நிகழ்ச்சியில் மற்றொரு நேர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் வாசன், நான் மொரின் தலைக்கிறேன்.
0: மொரின் வணக்கம்.
5: வணக்கம் வாசன்,
0: எப்படி இருக்கிறீர்கள்?
5: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி? நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலம் நலம் மொரின், நன்றி.
5: ஓகே,
0: என்ன பாடல்?
5: எனக்கு இளமை எனும் பூங்காற்று
0: பகலில் ஒரு இடம். சரி, அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில்
5: நன்றி. நன்றி வாசன், நன்றி, வணக்கம்.
6: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பாங்கு.
1: நான் கலிகோவர்தன் கேட்கிறேன்.
0: சொல்லுங்க கலிகோவர்தன், என்ன பாடல்?
1: நான் கேட்கும் பாடல் படம் பூக்காரி பாட்டு. காதலின் பொன் வீதியில் கலிகோவர்தன் பண்பாடு.
0: சரி, பாடல் ஒழிக்கும் கலிகோவர்தன். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றிகள். இப்பொழுது நிகழ்ச்சியில் சாரா விரும்பி கேட்ட பாடல் ஒன்று.

நேர்களே, சர்வதேச கால்பந்தாட்ட போட்டிகள் ஃபீஃபா உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டிகள் நிறைவடைந்தாலும் அந்த போட்டிகளில் பின் பல்வேறு விதமான செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த செய்திகளையெல்லாம் நாங்கள் தொகுத்து வழங்குவதற்கு விளையாட்டரங்கு என்ற ஒரு நிகழ்ச்சியை இப்போது கொண்டு வருவதற்காக உத்தேசித்திருக்கின்றோம். விளையாட்டரங்கு நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான தகவல்களை, விளையாட்டு தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம். சர்வதேச கால்பந்து போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுகின்றார் பிரேசில் நட்சத்திர வீரர் நெய்மர். அவர் ஆரம்பத்திலேயே இந்த உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டிகளுடன் தான் விடைபெறுவதாக தெரிவித்திருந்தார். பிரேசில் கால்பந்தாட்ட அணியின் முன்னணி நட்சத்திரம் வீரரான நெய்மர் ஜூனியர் தனது 16 ஆண்டுகால சர்வதேச கால்பந்து பயணத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கின்றார். சாண்டோஸ் கிளப் அணிக்காக விளையாடி முடித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய அணியுடனான எனது காலம் நிறைவு பெறுகிறது, நான் வரலாறு படைத்தேன், எனது ஆன்மாவை கொடுத்தேன் என்று உருக்கமாக தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் அமெரிக்காவின் மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரின் 16வது சுற்று ஆட்டத்தில் நோர்வே அணிக்கு எதிராக பிரேசில் 1-2 என்ற கோல் கணக்கில் அதிர்ச்சி தோல்வி அடைந்து வெளியேறியது. காயத்திலிருந்து மீண்டு வந்து மாற்று வீரராக களம் புகுந்து நெய்மர் ஒரு பெனால்டி கோல் அடித்த போதிலும் பிரேசில் அணியை அவரால் காப்பாற்ற முடியாமல் இருந்தது. 2010 இதே மெட்லைஃப் மைதானத்தில் சர்வதேச போட்டிகளில் அறிமுகமான நெய்மர் அதே மைதானத்தில் கண்ணீருடன் தனது கடைசி சர்வதேச போட்டியை விளையாடி முடித்தார் என்பது நேர்கள் அறியாத விடயமல்ல.

0: அந்த பாடல் சாரா விருப்பத்தில் செல்ல கண்ணு திரைப்படத்தில் ஒளித்தோ இந்த நேரம் 7:59 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் தான் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த மணித்தியாலத்தின் செய்தி அறிக்கையுடன் இணைந்திருப்போம். அதனை தொடர்ந்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்ற அறிந்து மறியாமலும் மன்னிக்கவும் நில் பதில் சொல் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கும்.
1: மணித்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
2: நிதி தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 29 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் 2026 ஆண்டுக்கான எசல பெருகிராவின் இறுதி ஊர்வலத்தில் ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்காவும் இணைந்து கொண்டார். நாட்டின் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை பலப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக புத்தளத்தில் அமைந்துள்ள டொப்ளர் வானிலை ரேடர் இணையத்திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த நேரில் சென்று ஆய்வு செய்து கொண்டார். இந்திய மானிய உதவியுடன் கட்டப்பட்ட கேக்கல்லையில் உள்ள நந்தகாமா மற்றும் களத்துறையில் உள்ள ஜனகர்ண காமா ஆகிய இரண்டு புதிய மாதிரி கிராமங்கள் புதன்கிழமையன்று அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. பெந்தோட்டை கடற்பரப்பில் பராசோயில் சவாரியின் போது ஏற்பட்ட விபத்தில் 31 பலஸ்தீன பெண் சுற்றுலா பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். கல்வித்துறையால் நிறைவேற்ற முடியும் அளவில் உள்ள ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பட்டியலிட்டு அவற்றின் மீது உடன் நடவடிக்கை எடுக்க முதல்வர் விஜய் அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தது போன்று தாமதிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். பிரதமர் மற்றும் பிற முக்கிய கணக்குகளின் பதிவுகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவரித்து மத்திய அரசுக்கு மெட்டா நிறுவனம் கடிதம் எழுதியுள்ளது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களின் எஞ்சின் சேதம் ஏற்படுவது அல்லது மைலேஜ் குறையும் என்ற எந்தவொரு அறிவியல் ஆய்வாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. கர்நாடகாவில் 18-25 7,000+ இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சட்ட அமலாக்கத்துறைக்காக குண்டு துளைக்காத வாகனங்களை உருவாக்கும் ஒரு பாதுகாப்பு நிறுவனம் இந்த வாரம் அதிகாலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி அதன் தலைமையகம் சேதமடைந்ததை தொடர்ந்து டொரண்டோ காவல்துறை தனது விசாரணையை தொடர்கின்றது. பெரும்பான்மை பெற்றுள்ள லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வாக்களித்தால் கோடிகாவ் சர்வதேச பாலம் தொடர்பாக அமெரிக்காவுடன் மத்திய அரசு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ஆய்வு செய்வதற்கான தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் பொதுச்சபையின் அரசாங்க செயல்பாட்டுக் குழு ஒத்திவைக்கப்பட்டது. அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் அதிக எண்ணிக்கையிலான கனடியர்கள் இறைச்சி உண்பதை குறைத்துக் கொள்வதுடன் உணவையும் தவித்து வருகின்றன என வேளாண்மைத்துறையின் உள்ள அறிக்கை தெரிவிக்கின்றது. ஈரானிய அரச ஒளிபரப்பு நிறுவனமான IRIB புஷோர் ஜாம் மற்றும் கோச்மோச் நகரங்களுக்கு அருகிலுள்ள பகுதிகளை தாக்கி